காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடிகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணிக்கம். இன்றைய விடிகள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி தேவி நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்மா, எனது அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி தேவராஜ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான கால் நீர வணக்கம். நானும் ரேடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால் நீர வணக்கம் சொல்லி தெமோதர கோவில் ஆதித்ய குடும்பத்தினரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட உங்களுடைய அன்பானவர்களுக்கு காலை பொழுது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அழைக்க வேண்டிய இலக்க 0301 2 5 0 0 1 அதே போல 0301 2 5 1 1 1 இருக்கு. அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

காலைப்பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான கால நீர வணக்கம் சொல்லும் மதுகமயில் அம்பத்தனையிலிருந்து பனிமலர் விஜயா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான கால நீர வணக்கம் சொல்லும் மூர்த்தி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் மா அன்பான காலை நீர் வணக்கம், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமையும் வாழ்த்துக்கள் சொல்லி ராஜேஷ்குமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லும் மாவனிலிருந்து நிஷா வந்திருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அன்பர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பு வணக்கங்களோடு மதுரை சண்முக சுந்தரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

0: புதிதானது புது வாழ்வு சதிராடுது குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:24 முதல் 11:54 வரை, விமகண்டம் 8:54 முதல் 10:24 வரை, ராகு காலம் 2:54 முதல் 4:24 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் வெற்றி, ரிஷபம் சோதனை, மிதுனம் தெளிவு, கடகம் கவலை, சிம்மம் போட்டி, கன்னி லாபம், துலாம் ஆர்வம், விருச்சிகம் வரவு, தனுசு பக்தி, மகரம் நலம், கும்பம் சுகம், மீனம் நட்பு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் சோதனை, மிதுனம் தெளிவு, கடகம் கவலை, சிம்மம் போட்டி, கன்னி லாபம், துலாம் ஆர்வம், விருச்சிகம் வரவு, தனுசு பக்தி, மகரம் நலம், கும்பம் சுகம், மீனம் நட்பு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடிகள் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாயக்க அன்பான காலை நேர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி வண்டர்வழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. வினோதன் லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சியுடன் சொல்லியிருக்காங்க. அன்பான இனியும் கால நேரம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்ல செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி விபின் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் மாயமா அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி வேல்சாமி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி சுபா யோகா நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு நானும் சொல்லு வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவிசவளியிலிருந்து நிலோஜினி குமாரி நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேருக்கு தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நாரன் சுமங்கல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நடுநிலை கண்ணோட்டம் செலுத்தலாம். சிசுவின் மரணத்துக்கு காரணம் யார் என்பது தொடர்பிலும் அதே நேரத்தில் வைத்தியர் இருவரை இடைநீக்கம் செய்ய முடிவு செய்திருப்பதான தகவல்களும் தரப்படுகிறது. அதே நேரத்தில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இது தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் என்பதான தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறது. மாநிலசபை தேர்தலை இழுத்தடிக்காமல் உடனடியாக நடத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கையினை எதிர்க்கட்சி தரப்பினர் முன்வைத்திருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் அதனோடு இணைந்து செயற்படுகிற சிறு கட்சிகளும் அதனிடத்தில் தமிழர் கட்சியும் இது தொடர்பான கோரிக்கை நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முன்வைத்திருப்பதை அவதானிக்கலாம். இதனிடத்தில் கபிலவின் மரணம் தற்கொலை அல்ல என்பதாக பொதுஜன பெரமுன கூறியிருப்பதான கருத்துக்கள் இவ்வாறு வெளியாகிறது. இதே சந்தர்ப்பத்தில் பிரதானமான ஒரு தகவலாக மஹிந்த ராஜபக்சே இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜர் செய்யப்படுகிறார் என்பதான செய்தியும் தரப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தி, அசர்பைஜானில் கைதான பாதாளக்குழு பிரதானின் நாடு கடத்தப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தெரியாவில் தீவிரமடைகிற புதிய வைரஸ் குறித்தான எச்சரிக்கை தகவல். 13,977 சமூக அபிவிருத்தி சபைகள் நிறுவி 23,000,000,000 மதிப்பிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பதான மற்றும் ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. பலத்த மழை வீழ்ச்சி எச்சரிக்கை, சில பிரதேசங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. பண்டாரவளி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதான தகவல்களையும் இதனோடு இணைந்ததாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள். இதனோடு இணைந்ததாக தமிழகத்தில் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிகழ்வும் தரப்பட்டது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. டெய்லி மிரர் பத்திரிகையில் 2 ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் சஸ்பெண்டட் ஃபாலோவிங் இன்ஃபென்ட் டெத் என்பதான செய்தினை டெய்லி மிரர் பத்திரிகை இவ்வாறு தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. அந்த வகையில் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய இரு வைத்தியர்களை பணியிடை நீக்கம் செய்ய சுகாதார சேவைகள் பணிப்பாளராயகம் தீர்மானித்திருக்கிறார். குறித்த வைத்தியசாலையில் மகப்பேறு மற்றும் பெண்ணோயில் விசேட வைத்தியரும் விடுதி பெண் வைத்தியருமே இவ்வாறையும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. கடந்த April 9 குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரசவத்தின் போது சிசு மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பிரசவத்தின் போது ஏற்பட்ட சிக்கல் நிலை காரணமாக இரு வைத்தியர்களையும் பிரசவ அறைக்கு வருமாறு கோரி 6 முறை தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தியும் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கு வராமையினால் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதேவேளை குறித்த இரு வைத்தியர்களும் அதே நேரத்தில் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சத்திரி சிகிச்சை ஒன்றில் ஈடுபட்டிருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் சுகாதார அமைச்சு ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான ஒழுக்காற்று விசாரணையை சுகாதார அமைச்சு முன்னெடுக்கவிருக்கிறது என்பது பிரதானமான தகவலாக நாம் அவதானிக்கின்றோம். இந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிசு உயிரிழப்பு சம்பவத்துக்கும் அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் இது தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. அந்த சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகதாச வெளியிட்ட ஊடக அறிக்கையிலே இதுபற்றி கூறியிருக்கிறார். 2026 April 9 திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிசு உயிரிழந்த நிலையில் பிறந்த சம்பவம் தொடர்பான செய்தி தற்போது ஊடகங்கள் வழியாக பரவி வருகிறது. சில ஊடக நிறுவனங்கள் அதற்கு தவறான விளக்கங்களை வழங்கி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் இந்த சம்பவத்தை இடைத்து சங்கத்துக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையின் போது அவசர சிகிச்சை சேவைகள் எந்த நிலையத்தில் பாதிக்கப்பட அனுமதிக்கப்போவதில்லை. அவசர நோயாளர்கள் சேவைகள், குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவுகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள், பிரசவரைகள் போன்ற இடங்களில் சேவைகள் இடையறாது நடைபெற தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன. அதேபோல் தொழிற்சங்க நடவடிக்கையின் போது மகப்பேறு வைத்தியசாலைகள், குழந்தைகள் வைத்தியசாலைகள், புற்றுநோய் சிகிச்சை நிலையங்கள், சிறுநீரக நோய் தொடர்பான வைத்தியசாலைகள், ராணுவ வைத்தியசாலைகள் மற்றும் மனநல மருத்துவ நிறுவனங்களில் சேவைகள் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெற தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களும் எங்கள் கிளைச்சங்கங்கள் மூலம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கப்படுகின்றன. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கையின் போது பிரசவரை செயற்பாடுகள் எந்தவிதத்திலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளும் தொடர்படுவதில்லை. அந்த சேவைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொய்யான தகவல்களை பரப்பும் சில ஊடக நிறுவனங்களின் செயல்களை நாம் கடுமையாக கண்டிப்பதோடும் எமது தீவிர எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த துயரகரமான சம்பவம் தொடர்பான நியாயமான பாரபட்சம் மற்றும் விரைவான விசாரணை ஒன்று சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப விடயங்கள் மற்றும் அந்த துறையில் அறிவும் அனுபவம் கொண்ட நிபுணர் குழுவின் மூலம் நடத்தப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சகத்திடம் கோருகிறது. அத்தகைய நிபுணர் குழுவின் மூலம் நடைபெறும் சுயாதீன விசாரணைக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதான தகவலை
இவ்வாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். கிராக்டவுன் ஆன் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன்டென்டட் ப்ராப்பர்ட்டிஸ் என்பதான செய்தினை டெய்லி மிரர் பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. வாடகைக்கு குடியிருப்பாளர்களாக வந்து சிலர் நிதி மோசடிகளில் ஈடுபடுவதான எச்சரிக்கையை போலீஸ் தரப்பு இவ்வாறு முன்வைத்திருக்கிறது. எனவே வாடகை கொடுத்திருப்பவர்கள் வீட்டினுடைய உரிமையாளர்கள் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதான செய்தியாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம். இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமையப்படுகிறது. குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் வழங்கப்படும் தங்குமிடங்கள், வணிக கட்டிடங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள் மற்றும் பிற கட்டிடங்களில் இடம்பெறும் மோசடி மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக கட்டட உரிமையாளர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம் என இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட குழுக்கள் இவ்வாறான இடங்களை வாடகை கெடுத்து ரகசியமான முறையில் இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2025 மற்றும் 26 ஆண்டுகளில் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே போலீஸ் கட்டளைச் சட்டத்தின் 76 பிரிவின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டின் உரிமையாளர் அல்லது பிரதான குடியிருப்பாளர், அங்கு தங்கியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள், பணியாளர்கள் மற்றும் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பற்றிய விவரங்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு ஒப்படைக்க வேண்டும். குடியிருப்பாளர்கள் மாறும்போது புதியவர்கள் வருகிறதல் அல்லது தங்கியிருந்தவர்கள் வெளியேறுதல் அது குறித்து உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்க வேண்டும். இவ்வாறான விவரங்களை வழங்க தவறுவதே தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனால் உரிமையாளர்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக நேரிடும். தமது சொத்துக்களை வாடகைக்கு வழங்கும் போது அதனை பெறுபவர்களின் அடையாளம் மற்றும் நோக்கம் குறித்து மிக கவனமாக ஆராயுமாறு போலீசார் கேட்டுக் கொள்கிறார்கள். தமது பிரதேசத்தில் தங்கியிருக்கும் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நபர்கள் எவரேனும் சட்டவிரோத அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக தெரிந்தால் உடனடியாக அறிவிப்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறான குற்றவாளிகளை கைது செய்வதற்காக தொடர்ந்து விசேட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்திருப்பதோடு குடியிருப்பு இடங்களில் தங்கியிருந்து சட்டவிரோத அல்லது சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள குற்றவாளிகள் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் அறிந்தால் 118 மற்றும் 119 என்ற தொலைபேசி இலக்கங்கள் வழியாக அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருப்பதான தகவலாக இந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் அவதானத்தினை செலுத்தலாம். சட்டவிரோதமான முறையில் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை என்பதான செய்தினை தமிழன் பத்திரிகையில் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். எனவே வீதி பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்கும் நோக்கில் சட்டவிரோதமான முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் அதிக சத்தத்தை எழுப்பும் வாகனங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த போலீசார் தீர்மானித்திருக்கிறார்கள். நாட்டின் பல பகுதிகளில் முறையான தகுதிச் சான்றிதழ்களின்றி ஆபத்தான முறையில் உருமாற்றம் செய்யப்பட்ட வாகனங்கள் செலுத்துவது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இடம்பெற்ற பஸ் விபத்துகளை ஆய்வு செய்ததில் பெரும்பாலான பஸ்கள் உரிய அனுமதியின்றி உருமாற்றம் செய்யப்பட்டிருந்தமையும் வீதி தகுதி சான்றிதழ்களை பெற்றிருக்கவில்லை என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. மோட்டார் வாகன சட்டம் மற்றும் அதன் ஒழுங்கு விதிகளின்படி வாகனங்களில் ஆபத்தான அல்லது அனுமதி பெறாத பாகங்களை பொருத்துதல், அனுமதியின்றி வர்ண விளக்கு அல்லது மின் விளக்குகளை பொருத்துதல், தரமற்ற மற்றும் அதிக சத்தமிடும் ஒலிப்பான்களை பயன்படுத்துதல், உற்பத்தியாளரின் அசல் நிறம் வடிவம் அல்லது வாகனத்தின் கட்டமைப்பை சட்ட அனுமதியின்றி மாற்றுதல், அனுமதியின்றி சித்திரங்கள், விளம்பரங்கள் அல்லது உருவங்களை வாகனத்தில் ஒட்டுதல், அதிக சத்தத்தை உருவாக்கும் வகையில் சைலன்சர்களை மாற்றுதல் அல்லது மேலதிக பாகங்களை பொருத்துதல் குற்றம் என அறிவிக்கப்படுகிறது. எனவே அதிகப்படியான கரும்புகை வெளியிடும் வாகனங்கள் தொடர்பாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்கும்படியும் வாகனத்தின் இலக்கம், திகதி, நேரம் மற்றும் இடம் ஆகிய விவரங்களை 07030350525 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்ப முடியும். 07030350525 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பவும். உயிர்களை பாதுகாக்கவும் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை குறைக்கவும் நாடு முழுவதும் இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என போலீசார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அசர்பைஜானில் கைதான பாதாள குழு பிரதானி நாடு கடத்தப்பட்டிருப்பதான செய்தி இன்றைய தினம் ஊடகங்களில் முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. அசர்பைஜானில் வைத்து பாதாள குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவலை திவ்யின பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வருகிறது. அசர்பைஜானின் குதலன் ஆ பட்டவத்தே சாமர சிசிடியே பாரேட் என்பதாகவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது. எனவே அலங்கார நிபுணராக வர வேண்டும் என்று இருந்த ஒருவர் சிறையில் இருந்தபொழுது குற்றவாளிகளோடு தொடர்பட்ட பாதாள குழு உறுப்பினர்களோடு தொடர்பு ஏற்பட்டதன் மூலமாக இவ்வாறு அவர் பாதாள குழு உறுப்பினராக மாறியிருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இவருடைய ஒரு வாழ்க்கை சிறையில் வைத்து மாறியிருக்கிறதற்கு பிறகுதான் இவர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய கைது நடவடிக்கையினை இலங்கை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அசர்பைஜானில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு உறுப்பினரும் போதைப் பொருள்கள் கடத்தல்காரருமான மனோஜ் சுரங்க எனப்படுபவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்பதான தகவலை நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம். அந்த வகையில்
இவருடைய பெயர் பட்டுவத்தை சாமரின் அழைக்கப்படுகிறார். அதாவது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாட்டுக்கு இவர் கொண்டு வரப்பட்டது. அசர்பைஜானிலிருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட இவர் அங்கிருந்து ஸ்ரீலங்கன் யாழன் விமானம் மூலம் நேற்று 10:10 மணி அளவில் கட்டுநாய்க்கு மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட்டார். நீண்ட காலமாக துபாயில் தலைமறைவாக இருந்த இவர் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் அசர்பைஜானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். இந்த நிலையில் அங்கு அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். துஷித்த ஹல்லலுவ மீது தாக்குதல் நடத்தியமை, கனைமுல்ல சஞ்சீவை கொலை செய்தவைக்கான ஆயுதங்களை வழங்கியமை மற்றும் நாட்டில் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள், போதைப்பொருள் விநியோக பிரதான சந்தேக நபராக இவர் கருதப்படுகிறார். விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 48 வயதான இவரை பொறுப்பேற்றிருந்தார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமான செய்தியாக அமைகிறது. எனவே அவருடைய கைது நடவடிக்கை எவ்வாறு இடம்பெற்றிருக்க நிலையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சீரற்ற காலநிலை குறித்தான தகவல், பண்டாரவளை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக 149 பேரளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த காற்றழுத்தத்தின் தாக்கமும் தீவிரமடைந்திருப்பதாக இந்த தகவல்களை நாம் காணலாம். எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நாட்டைச் சுழ உள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளிலும் விரிகுடாவின் ஆழம் கூடிய கடற்பரப்புகளிலும் பலமான காற்று வீசுவதுடன் அந்த கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டல் வெயில் திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பிரதேசமாக வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் இது தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் முன்னறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு மீனவர்கள், கடற்சார் சமூகம் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இலங்கை அண்மித்த பகுதியில் நிலவும் குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்பான எச்சரிக்கை ஒன்றை வளிமண்டல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த வளிமண்டல தளமநிலை ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவடைந்து வட அகலாங்கு 10.1 எண்ணிற்கும் கிழக்கு நெட்டாங்கு 82.5 ஈக்கும் அருகில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நாட்டைச் சுழ உள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளிலும் விரிகுடாவின் ஆழம் கூடிய கடற்பரப்புகளிலும் பலமான காற்று வீசுவதோடு அந்த கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எவ்வாறாயினும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இன்றும் நாளையும் இது காற்றழுத்த தாழ்வு பிரதேசமாக வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என வளிமண்டல திணைக்களம் அறிவிக்கிறது. எனவே இது தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் முன்னறிவுகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு மீனவர்கள், கடல்சார் சமூகம் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதேவேளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் 37 குடும்பங்களைச் சேர்ந்த 149 பேர் இதுவரையில், அதாவது நேற்று மாலை வரை, பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 10 வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதோடு ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிக்கிறது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக மேல் சபரகமோ மத்திய ஊவா வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி திருகோணமலை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். எனவே இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மழையுடனான காலநிலை தொடர்வதால் மண்சரிவு அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை, களுத்துறை, குருணாகல், மாத்தலை மற்றும் முடராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு பசறை பிரதேசத்தில் ஒரு சில பகுதிகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் இவ்வாறு விடுக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். இந்த வெள்ளத்தினுடைய தாக்கம் காரணமாக பண்டாரவளை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் பெய்த கடும் மழையால் பண்டாரவளை நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. கடும் மழையினால் நகரில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. வர்த்தக நிலையங்களுக்கும் வெள்ள நீர் புகுந்ததால் விற்பனையினுக்காக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பொருட்களும் இவ்வாறு சேதமடைந்திருப்பதான தகவல்களையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பதுளை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் அடைமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பண்டாரவளை பதுளை பிரதான வீதியில் பௌத்த விகாரை கருகில் நேற்று மாலை வெள்ளம் ஏற்பட்டதில் வீதியில் இருமருங்கிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல மோட்டார் சைக்கிள்கள், கார்கள் மற்றும் உச்சக்கர வண்டிகள் பல நீரில் மூழ்கியதாக பண்டாரவளை போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதேபோன்று பண்டாரவளை பிரதேசத்தில் பல வீதிகளில் மண்சரிவு ஏற்பட்டு வீதி போக்குவரத்து ஸ்தம்பித்தம் அடைந்திருக்கிறது. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் பெரகல பிரதேசத்தில் மண்சரிவு ஏற்பட்டதில் வீதியின் போக்குவரத்து இஸ்தம்பித நிலை அடைந்துள்ளதாக ஹப்புத்தலை பிரதேச செயலகம் தெரிவிக்கிறது. வெள்ளவாய் எல்ல வீதி ஆங்காங்கே மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்தை ஸ்தம்பித்துள்ள நிலையில் உள்ளதாகவும், இதனால் இந்த வீதியின் ஒருவழி பாதையூடாக மாத்திரம் போக்குவரத்து இடம்பெறுவதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ மையம் அறிவிக்கிறது. பதுளை மாவட்டத்தின் காற்றுடன் கடும் மழை தொடரும் என எதிர்கூறப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அச்சத்துடன் பொழுதை கழித்து வருகிறார்கள் என்பதும் பிரதானமான தகவலாக
இவ்வாறு அமையப்பெறுகிறது. எனவே இது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சீரற்ற காலநிலை குறித்தான செய்தியாக அமைகிறது. இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தம் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. யாழ் காங்கேசன் துறைக்கும் தமிழகம் நாகப்பட்டினத்துக்கும் இடையே பயணிகள் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அந்த கப்பல் சேவை தற்காலிகமாக இப்போது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவல் பற்றி பார்க்கும்போது, இது தொடர்பில் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கே எம் ஜெயசீலன் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மோசமான வானிலை காரணமாக கடந்த சனிக்கிழமை சிவகங்கை கப்பலின் இயந்திரம் பழுதடைந்தது. இந்த கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இரண்டு கடல் மைல் தொலைவில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் சிவகங்கை கப்பலின் இயந்திர கோளாறு குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினருக்கும் நாங்கள் உடனடியாக தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை கோரினோம். மேலும் இந்த சமயத்தில் பயணிகளின் பாதுகாப்பாகவும் உடனடியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் எங்கள் நிறுவனமும் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து கொண்டு பெரிய இயந்திர படைகளை மீட்பு பணிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த படைகளில் பயணிகள் பாதுகாப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அத்துடன் பயணிகளுடன் கப்பல் பணியாளர்களும் துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பந்தத்தில் யாரும் அச்சப்பட தேவையில்லை என இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தெனியாயவில் தீவிரமடையும் புதிய வைரஸ், 50 பேர் பாதிப்பு, பாடசாலைகளுக்கும் விடுமுறை என்பதான தகவலை நாங்கள் இவ்வாறு காண்கின்றோம். தென்மாகாணத்தில் தெனியாய கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே ஒருவகை வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் சுகாதாரத்துறையினர் அங்கு உடனடி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த வைரஸ் காய்ச்சலால் 50 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள சில பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கும் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அசுத்தமான கைகள், உணவு அல்லது நீர் ஆகியவற்றின் மூலமும், சுவாச துளிகள் மற்றும் வைரஸ் படிந்துள்ள மேற்பரப்புகளை தொடுவதன் மூலமும் இந்த வைரஸ் பரவக்கூடும் என சிறுவர் நல விசேட மருத்துவ நிபுணர் மருத்துவர் மகேஷ் விஜயவர்தன தெரிவித்திருக்கிறார். இதேவேளை தெனியாய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலி, வாந்தி, வெளிச்சத்தை பார்க்க இயலாதுள்ளமை மற்றும் சத்தங்களை கேட்கும்போது ஏற்படும் அசௌகரியம், கழுத்து விரைப்பு ஆகிய அறிகுறிகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நோயை கட்டுப்படுத்த கை சுகாதாரம் மிக முக்கியமானதுண்டாக வலியுறுத்தப்படுகிறது. இந்த வைரஸ் பரவலை தடுக்க சவர்க்காரமிட்டு முறையாக கைகளை கழுவதே அதிக பலனை தரும். உணவு பாத்திரங்கள் மற்றும் ஏனைய தனிப்பட்ட பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நோய் அறிகுறிகள் தென்படும் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கோ அல்லது ஏனைய பொது இடங்களுக்கோ அனுப்பாது வீட்டிலேயே வைத்திருப்பதோடு உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் குணமடைந்த பின்னரும் பல வாரங்களுக்கு அவர்களின் சுவாச சுரப்புகள் மற்றும் மலம் வழியாக வைரஸ் வெளியேறக்கூடும். எனவே நீண்டகால சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும். அத்துடன் தெரியாய நகரம் மற்றும் பாடசாலைகளுக்கு நீர் விநியோகம் செய்யும் நீர்நிலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் என் ஜி எஸ் பன்னித்ரத்ன தெரிவித்திருக்கிறார். தெனியாய பகுதியில் தற்போது பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் முன்னெடுத்த விசாரணையின் போது இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை அடையாளம் காணப்பட்ட நீர்நிலைகளில் தற்போது குளோரின் இடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் இதுவரை 50 நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.

இருக்கிறது. இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறை ஆணைக்குழு இலங்கை காப்புறுதி சங்கம் மற்றும் காப்புறுதி துறையுடன் இணைந்து மேற்கொண்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறையாகிறது. இதற்கு முன்னர் காகித சான்றிதழ்களே வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் மோட்டார் வாகன காப்புறுதியின் செல்லுபடியாகும் தன்மையை எளிதில் உறுதிப்படுத்தவும் முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வாகன இலக்கத்தை உள்ளிடும்போது எழுத்துக்கள் அல்லது எண்களுக்கு இடையில் இடைவெளி விடக்கூடாது. ஏதேனும் ஒரு மோட்டார் வாகனத்தின் இலக்கம் ஸ்ரீ என காணப்படும் போது அந்த எழுத்தை SRI என ஆங்கில மொழியில் உள்ளீடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. காப்புறுதி நிறுவனங்களால் டிஜிட்டல் காப்புறுதி அட்டை வழங்குவது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் தற்காலிக காப்புறுதி ஆவணங்களை வழங்குவது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எதிர்காலத்தில் தற்காலிக காப்புறுதி ஆவணங்களை வழங்குவது நிறுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதோடு அதுவரை தற்காலிக காப்புறுதி ஆவணங்கள் முன்னரைப் போலவே செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மே 1ஆம் தேதி முதல் டிஜிட்டல் காப்புறுதி அட்டைகள் மாத்திரம் வழங்கப்பட்டாலும் இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள காப்புறுதி அட்டைகள் அவற்றின் செல்லுபடியாகும் காலம் வரை செல்லுபடியாகும். ஏதேனும் ஒரு சாரதியால் டிஜிட்டல் காப்பீட்டு அட்டையை சமர்ப்பிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் டிஜிட்டல் காப்புறுதி அட்டையின் அச்சிடப்பட்ட நிழல் பிரதியை சமர்ப்பிக்கும் போது குறுகிய தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தியோ அல்லது குறுஞ்செய்தி சேவை மூலமோ அந்த பாதுகாப்பின் செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். 2006 இலக்க மின்னணு கொடுக்கல் வாங்கல் சட்டத்தின் 2ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் பிரிவின்படி இந்த டிஜிட்டல் காப்புறுதி அட்டைகளை ஏற்றுக்கொள்வது அதன் தாக்கம் அல்லது செல்லுபடியாகும் தன்மையை இலக்கச் செய்ய முடியாது என்பதும் இங்கே குறிப்பிட்டு கூறப்படுகிற முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். 13,977 சமூக அபிவிருத்தி சபைகள் நிறுவல், ரூபாய் 23,000 மில்லியன் மதிப்பிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அனுமதி என்பதான தகவலை காண்கிறோம். எனவே சமூக சக்தி வறுமை ஒழிப்பு தேசிய திட்டத்துக்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 25,000 மில்லியன் ரூபாய் நிதியில் இதுவரை 23,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. வாழ்வாதார அபிவிருத்தி, உற்பத்தி பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய சமூக அபிவிருத்தி சபைகளினால் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்காகவே இந்த நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சமூக சக்தி தேசிய திட்டத்தின் இதுவரை கால முன்னேற்றத்தையும் மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. கிராமப்புற வறுமை ஒழிப்பது மற்றும் கிராமிய சமூகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயல்படுத்தப்படும் சமூக சக்தி தேசிய திட்டத்தின் முன்னேற்றத்தை இங்கு ஆராய்ந்த ஜனாதிபதி, இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இது எந்த அளவு பங்களிப்பு செய்கிறது என்பது குறித்து தொடர்ச்சியான முழாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிராம உத்தியோகத்தர பிரிவு மட்டத்தில் இதுவரை 13,977 சமூக அபிவிருத்தி சபைகளின் நிறுவி முடிக்கப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் அந்த சபைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சமூக சக்தி தேசிய திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தகவல் தொழில்நுட்ப உட்கட்ட வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பிரதேச இலங்கை மற்றும் மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி பிரிவுகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சமூக அபிவிருத்தி சபை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 25 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பயிற்சி திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உப்பாலி பன்னிலகே, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதீச, ஜனாபிசனால் காணி நந்திக சனத் குமாநாயக்கே, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் சிறார் சம்பத் மந்திரிநாயக்கே, ஜனாபின் சிரேஷ்ட மேலதிக சிறார் கபில ஜனக பண்டார, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். மருத்துவ கல்விக்கான தேசிய கொள்கை 15 பேர் கொண்ட நிபுணர் குழு நியமனம் என்பதாக இந்த தகவல் வருகிறது. தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மருத்துவக் கல்வியை பயன்படுத்துவதில் உள்ள மூலோபாய முக்கியத்துவத்தை இனங்கண்டு இலங்கையின் மருத்துவக் கல்வி தொடர்பான விரிவான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைகளுக்கு அமைய 15 உறுப்பினர்களை கொண்ட நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சர் சிலர் 4 கல்வியவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதற்கமைய குறித்த குழுவில் பேராசிரியர் இந்திக மகேஷ் கருணாதிலக, துணைவேந்தர் கொழும்பு பல்கலைக்கழகம், பேராசிரியர் கோவிந்த பொன்னம்பலம், தர உறுதிப்பாட்டு நிரந்தர குழு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, பேராசிரியர் ஆர் சுரேந்திரகுமாரன், பீடாதிபதி மருத்துவ பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பேராசிரியர் எஸ் உமாகாந்த், துறைத் தலைவர், சுகாதார சேவைகள் விஞ்ஞான பீடம், கிழக்கு பல்கலைக்கழகம், பேராசிரியர் கே என் மாரம்பே, துறைத் தலைவர், மருத்துவ பீடம், பேராதனை பல்கலைக்கழகம், வைத்தியர் சி எல் கே அத்தப்பத்து, சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர், பேராசிரியர் ஏ ஏ பத்திரன, மருத்துவ பீடம், ஸ்ரீஜயவர்தபுர பல்கலைக்கழகம், வைத்தியர் பாலித அபேகோன், ஆலோசகர், உலக சுகாதார நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சர், பேராசிரியர் எல் எல் அமில இசுரு, துறைத் தலைவர், மருத்துவ மற்றும் பிரயோக விஞ்ஞான பீடம், ரஜரட்ட பல்கலைக்கழகம், வைத்தியர் இந்திக வணிநாயக, சிரேஷ்ட உதவிச்சாளர், மருத்துவ சேவைகள், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர், பேராசிரியர் மனுஜ் வீரசிங்க, மருத்துவ பீடம், வயம்ப பல்கலைக்கழகம், வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க, பல் மருத்துவ பீடம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், வைத்தியர் சி கே லியனகே, மருத்துவ பீடம், கொழும்பு பல்கலைக்கழகம்,
நவோதய

மாவட்டம் மாரசிங்க மருத்துவ பீடம் பேராதனை பல்கலைக்கழகம். அதனிடத்தில் ஆர்பியு நுவந்தி உதவி பணிப்பாளர், கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு குழுவின் அழைப்பாளர் ஆகியோர் உறுப்பினர்களாக இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிநேரம் மற்றும் ஒரு செய்தி, கண்தானம் செய்ய விரும்பும் 84% இளைஞர்கள் என்பதான தகவலை பற்றி பார்க்கலாம். இலங்கையில் வாழும் மக்களில் 84% கண்தானம் செய்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகிறது. இதன்படி தேசிய கண் வங்கி ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 15 ஆண்டுகளில் அந்த வங்கிக்கு கிடைத்த 17,000 வெண்படலங்கள் 12,000 நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவிக்கிறது. மேலும் நாடுகளின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு இணங்க 4,000 முதல் 5,000 வரையிலான வெளிவன்படலங்கள் வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமான இந்த தேசிய கண் வங்கியிடமிருந்து வெளி வண்படலங்களை பெற்றுக் கொள்வதற்கு சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலிருந்து விசேட கேள்வி நிலவுவதாகவும் அந்த அமைச்சு மேலும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மீனுக்கான தடை நீக்கம், கடல் நண்டு இறக்குமதிக்கு அமெரிக்கா அனுமதி என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு மீன் இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளதோடு இலங்கையிலிருந்து கடல் நண்டுகளை இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்க அரசு நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ அனுமதி கிடைத்துள்ளதாகவும் கடற்றொழில் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவிக்கிறது. தொடர்பாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு மீன் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது கடல் பாலூட்டிகள் பாதுகாப்பு சட்டத்தின் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக திணைக்களத்தின் கீழ் இயங்கும் தேசிய சமுத்திர மற்றும் வளிமண்டலவியல் நிர்வாக அமைப்பு இலங்கையின் கடல் நண்டுபிடிப்பு செயல்முறை மற்றும் அது தொடர்பான விதிமுறைகள் அமெரிக்க தரத்துக்கு இணங்குவதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. 2025 நவம்பரில் அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பொன்றால் இலங்கை ஏற்றுமதி நடவடிக்கைகளில் சில பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் கடற்றொழில் திணைக்களம், நாரா நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிவியல் தரவுகள் மற்றும் விடயங்களை கருத்தில் கொண்டு நோவா அமைப்பு தனது முடிவை மறுபரிசீலனை செய்து இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. அனுமதியின் கீழ் விசேட அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கு மீன் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய தேவையான ஒப்பீட்டு தகுதி சான்றிதழ் இதன் மூலம் இலங்கைக்கு கிடைக்கிறது. இந்த உத்தியோகபூர்வ அனுமதி 2029 டிசம்பர் 31 வரை செல்லுபடியாகும் என்பதோடு அக்கால பகுதிக்குள் இலங்கையிலிருந்து கடல் நண்டுகளை எவ்வித தடையின்றி ஏற்றுமதி செய்ய முடியும். மீன் பிடிக்கும்போது டால்பின்கள், திமிங்கிலங்கள் போன்ற கடல் பாலூட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இலங்கை பின்பற்றும் வழிமுறைகள் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டுள்ளன. இதில் வெற்றியானது நாட்டின் கடற்றொழில் சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கும் பெரும் பக்கபலமாக அமையும் என அமைச்சு மேலும் இது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறது. இதுநேரம் பிரதானமான ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். மாநிலசபை தேர்தலை இழுத்தடிக்க முயற்சி, அரசையே சாடும் எதிர்கட்சிகள் சட்ட நடவடிக்கைக்கும் எச்சரிக்கை என்பதாகவே இந்த தகவல் இன்றைய தினம் தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி, ஜூன் 17 தேர்தல் முடிவு இன்றில் கூட்டுப் போராட்டம், மாநிலசபை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிகள் எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் இது தொடர்பான தகவலை தந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் ஒவ்வொரு தரப்பினரும் இது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக சாக்குப்போக்குகளை கூறி மாநிலசபை தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிக்க ஆளும் கட்சி முழு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் எதிர்வரும் ஜூலை 17 மாநிலசபை தேர்தல் தொடர்பில் உள்ள சட்ட சிக்கல்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கடும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் பிரதான எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இதற்கிடையில் 2017 மாநிலசபை சட்டத்தை நீக்கிவிட்டு 1987 மாநிலசபை தேர்தல் முறைமைக்கமைய தேர்தலை நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ராசமாணிக்கம் தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டிருந்தார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் வத்வபண்டார, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பூர் ஆகியோரும் கருத்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். ரஞ்சித் மத்வபண்டாரை இங்கே கருத்துக்களை வெளியிடும் போது, பல்லின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே மாநிலசபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டின் ஆட்சியை முறைப்படுத்துவதற்கும் அந்தந்த பிரதேசங்களின் மக்கள் தமக்கு ஏற்ற பிரதிகளை தெரிவு செய்து பொருத்தமான முதலமைச்சரை தெரிவு செய்து செயலாற்றுவதற்கே இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் சகல பகுதியிலும் உள்ள மக்கள் தமக்கு அவசியமான வகையிலும் தமது அடையாளத்துக்கு அமையவும் மாநிலசபை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 2017 9 ஆண்டுகளாக மாநிலசபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு ஆட்சியிலிருந்து சகல அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரும்போது 1வது வருடத்துக்குள்ளேயே மாநிலசபை தேர்தலை நடத்துவோம் என்று கூறினார்கள். ஆனால் தற்போது மாநிலசபை தேர்தல் நடத்துவது குறித்து எந்தவொரு அறிகுறியும் தெரியவில்லை. இது தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. மாநிலசபை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக ஜனாதிபதியின் கையில் அதிகாரங்கள் சென்றிருக்கின்றன. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள 9 ஆளுநர்கள் மாநிலசபைகளை நிர்வகித்து வருகிறார்கள். கல்வி, சுகாதாரம், விவசாயம் என முக்கியமான துறைகள் மாநிலசபையின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் அந்த சகல விடயங்களும் மக்கள் பிரதிகளிடம் இல்லாமல் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளது. பாராளுமன்றத்திலும் இது தொடர்பில் பலமுறை கலந்துரையாடிவிட்டோம். 3 மாதங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்ட அமைச்சர் விஜய் தேயரத்தின் தலைமையில் கடந்த மார்ச் 17 பாராளுமன்ற செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது.
இரண்டு மாதங்கள் நிறைவடைய போகிறது. மூன்று முறைகள் இந்த குழு கூடியும் எவ்வித நேர்மறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. பல்வேறு அதிகாரிகளை விசாரணைக்கு என வீணாக அழைக்கிறார்கள். மாநிலசபை தேர்தல் கலப்பு தேர்தல் முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று 2017 ஆண்டு சட்டத்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தொகுதி மற்றும் விகிதாசார தேர்தல் முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அதில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது தொடர்பில் அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதனையும் அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. விதாசார தேர்தல் முறைமையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே ஆளும் மற்றும் எதிர் தரப்பில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. சிறிய திருத்தத்தினூடாக சாதாரண பெரும்பான்மை விருப்பிடம் இலகுவாக இதனை செய்ய முடியும். எதிர்க்கட்சியின் அடிப்படையில் இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவோம். பல ஆண்டுகள் யுத்தம் செய்து பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த மாநிலசபைகளின் அதிகாரம் இல்லாமல் போயுள்ளது. விஜயதேகரத்தின் பாராளுமன்ற செயற்குழுவில் இதற்கு நேர்மறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இதனை காலம் கடத்தவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னமுறை தேர்தலை சந்திக்க ஜேவிபி அஞ்சுகிறது. மாநிலசபை தேர்தல் நடத்தினால் என்னவாகும் என்பதை அறிந்ததாலேயே மாநிலசபை அதிகாரத்தை அந்த பிரதேசங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக மாநிலசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர் தரப்பில் உள்ள சகல எதிர்க்கட்சி செயலாளர்கள் தலைவர்கள் இணைந்து இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். ஜூன் 17 வரையே காலம் இருக்கிறது. எனவே அதற்குள் பாராளுமன்ற செயற்குழுவில் தேர்தல் குறித்து விரிவான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என்பதாக ரஞ்சித் பதோபண்டார கூற சாணக்கியன் எம்பியும் சில தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கருத்தில் பிரதானமாக புதிய அரசியலமைப்பின் மூலம் அதிகாரப்பகிர்வு பெறுவது எமது இறுதி இலக்கு என்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் கூறியிருப்பதோடு மாநிலசபை வெள்ளையானை என்ற கூற்றை ஏற்க முடியாது எனவும் அவரால் தெரிவிக்கப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இறுதியாக 2014 மாநிலசபை தேர்தல் இடம்பெற்றுள்ளதாகவும் 12 வருடங்களாக தேர்தல் நடத்தாமல் மக்களின் ஜனநாயக உரிமையை இதுவரை ஆட்சியில் இருந்த சகல கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் தொடர்பில் தற்போது குறை கூறுவதில் பயனில்லை. தற்போதுள்ள கட்சியிடமே கோர முடியும். 2017 மாநிலசபை சட்டத்தை நீக்கிவிட்டு 1987 மாநிலசபை சட்டத்தினூடாக விகிதாசார தேர்தல் முறையில் தேர்தலை நடத்துவதே இலக்குவான விடயம். இதனை செய்ய ஆளும் கட்சியின் நடவடிக்கை எடுக்காதால் 2025 மார்ச் மாதம் தனிநபர் பேரணியை முன்வைத்திருந்தேன். அந்த பேரணி வர்த்தமானியில் இடம்பெற்று 2 தயார் நிலையில் இருக்கிறது. உடனடியாக மாநிலசபை தேர்தலை நடத்துவதில் அரசாங்கம் அக்கறையுடன் இருக்கிறது என்றால் ஒரு மாத காலப்பகுதிக்குள் மாநிலசபை தேர்தல் திருத்தச் சட்டத்தை சமர்ப்பித்து பாராளுமன்ற அனுமதியுடன் 3 மாநிலசபை தேர்தலை நடத்த முடியும். ஆனால் தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக தேர்தலை நடத்தாமல் காலத்தை எழுத்திருப்பு செய்யும் முயற்சியான மாநிலசபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்தது. ஆனால் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு 3 ஆகின்ற நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் 16 அல்லது 17 தேதிகளில் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இருந்த போதும் அந்த அறிக்கையில் எவ்வாறான விடயங்களை சமர்ப்பிப்பது என்பது குறித்து பாரிய சிக்கல் இருக்கிறது. என்னால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். செயற்குழுவின் 2 குழு கூட்டத்தில் 4 விடயங்களும் விளக்கம் கூறியிருந்தோம். 2017 சட்டத்துக்கு எல்லை நிறைய குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் பிரதமரினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்ட அந்த குழுவின் அறிக்கையை குறிப்பிட்ட காலப்பகுதியில் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்பது தொடர்பில் எந்த தெளிவுமில்லை. அதனால் சட்டத்தில் இல்லாத விடயம் தொடர்பில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது தொடர்பில் சட்டமாதிபுரத்தினை கழுத்திடம் கூறியிருந்தோம் என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். என்னுடைய தனிநபர் பிரிவினை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எனது பிரிவினை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கமையவே தயாரிக்கப்பட்டது. ஆனால் அதனை அமைச்சர் மறுத்திருந்தார். அதற்கு சட்டமாதிபர் நிலைப்பாட்டை கூறியிருந்தோம். 3வதாக மாநிலசபை சட்டத்தின் மகளிர் மற்றும் இளைஞர்களின் பிரதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வது என்பது தொடர்பிலும் யோசனை முன்வைத்திருந்தோம். எனது தனிநபர் பிரிவினையை ஏற்றுக்கொள்வது என்றால் இவ்வாறு மகளிர் இளைஞர்களின் பிரித்துவத்தை அதிகரிப்பது, அவ்வாறு இல்லாவிட்டால் 1987 சட்டத்தினூடாகவே எவ்வாறு பிரித்துவத்தை அதிகரிப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். இந்த விடயங்கள் குறித்து ஏப்ரல் 23 கூட்டத்திற்கு முன்னர் சட்டமாதிபர் திணைக்கிழமை ஆலோசனை பெறுவதற்கு முன்மொழிந்திருந்தோம். ஆனால் அதன் தொடர்ச்சியாக மே மாதம் 7 கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அன்றைய கூட்டத்துக்கு வந்த சட்டமாதிபர் திணைக்கள் அதிகாரி பாராளுமன்றத்தில் இதுகுறித்து தனக்கு எந்தவொரு அறிவுறுத்தலும் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சகல செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மாநிலசபை தேர்தலை நடத்தாமல் காலத்தில் தெரிவிக்கவே முயற்சிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. 7 அறிக்கையை வழங்க முடியும் என சட்டமாதிபர் திணைக்கள் அதிகாரி குறிப்பிட்டிருந்த நிலையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அக்கறை இருந்திருந்தால் இந்த வாரமே கூட்டத்தை நடத்தியிருக்க முடியும். 22 கூட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் சட்டமாதிபர் அல்லது சொலிசிட்டர் ஜெனரல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் ஆளுங்கட்சி அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படவில்லை என்றால் நாங்களும் எங்களின் பணிகளை செய்து கொண்டிருக்க முடியும். 2017 மாநிலசபை சட்டத்தை நீக்கிவிட்டு 87 மாநிலசபை தேர்தல் முறைமை கமைய தேர்தலை நடத்த வேண்டும் என்பதாக இவ்வாறு ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்றைய தினம் இடம்பெற்ற செயல் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்த இடத்தில் நிசாம் காரியப்பர வலியுறுத்தியிருக்கிறது எவ்வாறு அமைந்திருக்கிறது பற்றியும் நாம் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் அரசாங்கம் தேர்தலை நடத்தாமல் இழுத்தடைப்பதன் மூலம் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களின் அதிகாரப்பயிர் உரிமைகளை வழங்க மறுக்கிறது என்றும் தங்களுக்கு அதிகாரப்பயிர்வை வழங்க விருப்பம் இல்லை என்பதை அரசாங்கம் நேரடியாக கூறினால் நாங்களும் இவது வழியை பார்ப்போம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதிகாரப் பயிர்வுக்கு எதிரான ஒரு அரசியல் கலாச்சார பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு மாநிலசபை முறைமையின் மீது கடுமையான எதிர்ப்பு உள்ளது என்ற சந்தேகம் எழுவதாகவும் நிசாம் காரியப்பர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாநிலசபைகளுக்கு அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மத்திய அரசு குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநர் ஊடாக கையாள்வது அரசியலமைப்புக்கு முற்றிலும் முரணான செயல். சுகாதாரம் போன்ற துறைகள் மத்திய அரசுக்கும் மாநிலசபைக்கும் இடையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உள்ளூராட்சி நிறுவனங்கள் என்பவை 100% மாநிலசபைகளுக்கு மட்டுமே உரித்தான துறைகளாகும். தற்போதைய அரசாங்கம் தங்களால் கைப்பற்ற முடியாத உள்ளாட்சி
ஆட்சி மன்றங்களை மறைமுகமாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக பிரஜாசக்தி மண்டலங்களை உருவாக்கியுள்ளது. இது முற்றிலும் சட்டவிரோதமான மற்றும் அரசமைப்புக்கு முரணானது. ஒருவேளை மாநிலசபை இயங்கிக் கொண்டிருந்தது, அதற்கு பொறுப்பான முதலமைச்சர் ஒருவர் இருந்தால் இவ்வாறான சட்டவிரோத மக்கள் அபிவிருத்தி சங்கங்களின் செயற்பாடுகளை அவரால் தடுத்து நிறுத்த முடியும். இதனாலே இந்த அரசாங்கத்துக்கு மாநிலசபைகள் இயங்குவதில் உடன்பாடு இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. அரசாங்கம் மாநிலசபை தேர்தலுக்கு முன்கொடுக்க பாயப்படுகிறது என்பது ஒருபுறம் இருக்க, அதிகாரப் பெயர்வுக்கு எதிரான ஒரு அரசியல் கலாச்சார பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு மாநிலசபை முறையின் மீதே கடுமையான எதிர்ப்பு உள்ளது என்ற சந்தேகம் எழுவதாக இவ்வாறு நிஜாம் காரியப்பர் குறிப்பிட்டிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவ விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பாடல் மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். செப்டம்பர் வரை மின் கட்டணம் திருத்தம் செய்யப்படாது, வலுசக்தி அமைச்சர் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அமைச்சரின் கருத்தை மேற்கோள் காட்டி இது தொடர்பான தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் மின்கட்டண உயர்வு குறித்து அமைச்சரால் கூறப்பட்டிருக்கிற செய்தி பற்றி பார்க்கலாம். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்தால் மின்கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையை நிச்சயமாக குறைப்போம். சேவைத்துறையை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காகவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிரும் செப்டம்பர் மாதம் வரை மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். என்பதை அவருடைய கருத்திலிருந்து மேலதிகர தகவல்கள் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் அமைச்சர் அனுரா கர்ணாதிலக்க இது பற்றி கூறும்போது 2026 இரண்டாம் காலாண்டுக்கான 18% வீத மின்கட்டண அதிகரிப்பு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. 180 அதிகமான மின்னல்களை பயன்படுத்துவதற்கான கட்டணமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து இரண்டாம் காலாண்டுக்கான மின் உற்பத்தியின் போது 27.17 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. இதற்கமைவாகவே 18% மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்த மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கை 79,13,820 காணப்படுகிற நிலையில் 18% மின்சார கட்டண அதிகரிப்பு 64,00,000 பாவனையாளர்களுக்கு மாத்திரமே அமல்படுத்தப்படும். இவர்கள் 180 அலைகளை பயன்படுத்தும் மின் பாவனையாளர்கள் ஆவர். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை தீவிரமடைந்த நிலையில் எரிபொருள் விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரையில் மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படாது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்தால் மின்கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையை நிச்சயம் குறைப்போம். சேவைத்துறையை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காகவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி கொள்வனால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்வதற்காகவே மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான பரிசீலனையின்போது நிலக்கரி விகாரம் கவனத்தில் கொள்ளப்படவே இல்லை என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருப்பதோடு தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு ஒரு கருத்தினை முன்வைக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலைகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு கூறுகிறது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் புஷ்பகுமார் கருணாரத்ன கருத்து தெரிவிக்கையில் இந்த ஆண்டில் மட்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் 3 அல்லது 4வது சந்தர்ப்பமாகும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் வீழ்ச்சியடைந்துள்ள உள்நாட்டு கைத்தொழில்கள் இந்த மேலதிக சுமையினால் முற்றாக முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் உயர்வு காரணமாக உற்பத்தி செலவு அதிகரிக்கும் என்பதால் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதன் விளைவாக பொதுமக்கள் பொருட்களை வாங்குவது குறையும் சந்தர்ப்பத்தில் கைத்தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூட வேண்டிய நிலை ஏற்படும். நாங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து இவ்வாறான செயற்பாட்டை எதிர்பார்க்கவில்லை. வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக மக்கள் மீது சுமை சுமத்தப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஹங்வெல்ல, கிரிந்துவெல, பூகுடம் மற்றும் கடுவலை போன்ற பிரதேசங்களுள்ள மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணக் கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து திரைசெறியிடம் கேட்டபோது திரைசெறியில் பணம் இல்லை என்று பதிலளிக்கப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து பணம் வருவதாக கூறப்பட்ட போதிலும் சாதாரண மக்களுக்கு அதன் பணிகள் பயன்கள் சென்றடையவில்லை. எனவே 11% மின்சார கட்டண அதிகரிப்பை உடனடியாக கைவிட வேண்டும். காற்றாலை மற்றும் சூரியசக்தி போன்ற மாற்று எரிசக்தி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தி உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனத்தில் நீர்க்கட்டணமும் அதிகரிக்குமா என்பதான கேள்விகள் எழுகின்றன. லங்காதீப பத்திரிகையில் இது தொடர்பான செய்தி தரப்படுகிறது. வத்ரவில நகி தீந்து ஜுனி திஸ்வனிதா என்பதான செய்தி. அதாவது நீர்க்கட்டணமும் அதிகரிக்கிறது. எனவே இது தொடர்பான தீர்மானம் June 30 எடுக்கப்பட இருக்கிறது என்பதாக அந்த தகவலை நாங்கள் காணலாம். இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல், உரம் போதிய அளவு கையிருப்பில், போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என்பதாக அமைச்சர் கே டி லால்காந்த கூறியிருக்கிற தகவல். விவசாயிகளுக்கான உரம் உரிய முறையில் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் சிறுபோகத்துக்கு தேவையான உரத்துக்கு வித தட்டுப்பாடும் இல்லை என்றும் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு தேவையான அளவு அனைத்து பயிற்சிகளுக்கும் உரத்தினை வழங்க முடியும் என்றும் போதிய உரம் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தற்போது நாடு முழுவதும் உள்ள விவசாய சேவை நிலையங்களூடாக உர விநியோக நடவடிக்கைகள் எவ்வித தடங்களும் இன்றி முன்னெடுக்கப்பட்டு அமைச்சின் வேண்டுகோளுக்கிணங்க கடந்த சில நாட்களாக தனியார் துறையினர் உர விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததே. இந்த நிலம் அந்த தடை தற்போது நீக்கப்பட்டு அனைத்து விநியோக நடவடிக்கைகளும் வலுவிக்க திரும்பியுள்ளன. நெல் மாத்திரமன்றி மரக்கறி வகைகள், தென்னை மற்றும் தேயிலை போன்ற அனைத்து பயிர்களுக்கும் சிறுபோகத்தில் உர பிரச்சனை ஏற்படாது என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். உர விநியோகத்தில் சில பகுதிகளில் தாமதங்கள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அமைச்சர் அவற்றை நிவர்த்தி செய்ய அமைச்சர் நேரடியாக தலையிட்டு கூடிய நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உரத்தட்டுப்பாடு நிலவுவதாகவும் உரம் அதிக விலைக்கு வாங்கப்படுவதாகவும் போலியான சூழ்நிலைகளை உருவாக்க சில அரசியல் தரப்புகள் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளதோடு அதில் உண்மையில்லை என்றும் அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதுநேரம் மற்றும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். பணச்செலவை சட்டத்தில் சிக்க உள்ள முன்னாள் அமைச்சர் மனுஷ என்பதான செய்தி. முன்னாள் வெளிநாட்டு வெளியுறவு அமைச்சர் மனுஷ நாணயக்கார
வினுடைய 5 வங்கிக் கணக்குகள் தொடர்பான விரிவான தகவல்களை 14 நாட்களுக்குள் ஒப்படைக்குமாறு கொழும்பு பிரதம நீதிவான் அசங்கேஸ் போதரகம உத்தரவிட்டிருக்கிறார். மனுஷ நாணயக்காரவின் இவ்வாறான கணக்குகள் உள்ள ஒரு அரச வங்கி உட்பட 5 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்களுக்கு இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவிடம் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணச்செலவை சட்டத்தின் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக வங்கி கணக்கு அறிக்கைகள் கோரப்பட வேண்டும் என்றும் குற்ற புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சருக்கு எதிராக பணச்செலவை சட்டத்தின் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கோரி விண்வரையங்களுக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் மேற்படி விசாரணை பிரிவில் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கிணங்க இவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2011, 2013, 2015 மற்றும் 2022 ஆண்டுகளுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளையும் மனுஷ நாணயக்கார சமர்ப்பிக்கவில்லை என்றும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இது மனுஷ நாணயக்கார குறித்தான செய்தி. இது மஹிந்த ராஜபக்ஷ பற்றிய தகவல். மஹிந்த இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர் என்பதான தகவலை பற்றி பார்க்கலாம். இன்றைய தினம் அனைத்து ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் இது தொடர்பிலேயே கூடுதல் கவனத்தை செலுத்தும். எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் என்பவர் அதிகம் பேர் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்று விசாரணை செய்ய உள்ளது. இதற்காக இன்றைய தினம் முற்பகல் 9:30 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன் அவரை ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கிறது. இந்த தினம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ குறித்த ஆணைக்குழு ஒன்று ஆஜராகுமாறு என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷன் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கம்பிகே இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற போது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர் ஜெயரத்ன மற்றும் அந்த அமைச்சின் செயலராக இருந்த லிலி கமகி ஆகியோரை விசாரணைக்கு உட்படுத்த தீர்மானித்திருப்பதாக கடந்த வாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. அதன்படி நேற்றைய தினம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் முன்னாள் செயலாளர் லிலி கமகேவை 4 மணி நேரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை செய்து வாக்குமூலம் நடைபெற்றுக் கொண்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தவறுகள் மற்றும் இதற்கு முன்னர் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவிக்கிறது. யாபஸ் கொடுக்கல் வாங்கல்களின் போது பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் 6 கோடி ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணமாக கையளிக்கப்பட்டதாக இந்த வழக்கின் முதல் சந்தேகபராக இருந்த தற்போது மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கக்கூடிய கபில் சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தெரிவித்திருந்தார். அதனை இந்த விவகாரத்தில் இலாக்ரோ எனும் நிறுவனம் ஊடாக லஞ்சமாக பெறப்பட்ட பணம் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது அதன் ஒரு பகுதி ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பிலும் தவறுகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இவற்றை அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்றைய தினம் ஆஜர் செய்யப்படுகிறார் என்பதை பொறுத்தான செய்தியாக இது அமையப்படுகிறது. எனவே இன்றைய தினம் யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரம் பற்றி அவர் விசாரிக்கப்பட இருக்கிற நிலையில் அவருடைய மரணம் குறித்தும் பொதுஜன பெருமன ஒரு கருத்தினையும் வெளிப்படுத்தியிருப்பதை காணலாம். உண்மையை விரைவில் பகிரங்கப்படுத்துவோம். கபில சந்திரசேனவின் மரண தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு இன்றைய தினம் மிருகச் சிறு பத்திரிகையில் தரப்படுகிறது. அதாவது தமிழர் பத்திரிகையில் இதற்கு இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறார்கள். கபிலவின் மரணம் தற்கொலை அல்ல கூறுகிறார் சாகரக்காரி விசம் என்பதாக. எனவே கபில சந்திரசேனவினுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அவரின் மரணம் குறித்து எமக்கு பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. பல விடயங்களை திரட்டியிருக்கிறோம். வெகு விரைவில் உண்மையை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் பற்றி எமக்கு பாரிய சந்தேகம் காணப்படும். இந்த மரணம் தொடர்பில் பல விடயங்களை திரட்டியிருக்கிறோம். வெகு விரைவில் உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். கபில சந்திரசேனவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. யாபஸ் கொள்வன விவகாரத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷன் பெயரை குறிப்பிடுமாறு அவருக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. 30 வருடகால யுத்தத்தை முடிக்கொண்டது நாட்டை அபிவிருத்தி அடைய செய்து மஹிந்த ராஜபக்ஷவை இவ்வாறு நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது. அரசாங்கத்தின் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் ஆட்சியாளர்களை விமர்சித்துக் கொண்டு தமது இயலாமையை அரசாங்கம் மூடி மறைத்துக் கொள்கிறது. நாட்டு மக்களின் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு எந்த விதத்திலும் தீர்வு வழங்கப்படவில்லை. தரமற்ற நிலக்கரிக்குள்ள சுமை 18% மின் கட்டண அதிகரிப்பு ஊடாக மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த விடயங்களை சாகரக்காரி வசம் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இனி அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தமே அவருடைய மரணத்துக்கு காரணம் என்பதாக அவர் கூறியிருப்பதோடு மிக விரைவில் இந்த மரணத்தை பின்னாடியில் உள்ள உண்மைத்தன்மைகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தப் போவதாக கூறியவர் இது திட்டமிட்ட முறையில் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட ஒரு சம்பவம் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்.
இந்த பலாத்கார அச்சுறுத்தல்கள் குறித்து கபில சந்திரசேன உயிரிழந்திருந்த போது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பலாத்காரமான முறையில் புறப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை சட்டவிரோதமாக சிக்க வைக்க அரசாங்கம் முயலுமானால் அதற்கு எதிராக நாட்டு மக்கள் வீதியிலிறங்கி போராடுவார்கள் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயகமே நோக்கி கடும் விமர்சனங்களை முன்வைத்தவர். ஜனாதிபதி ஜனநாயக ரீதியில் மக்களின் வாக்களினால் ஆட்சிக்கு வந்தவர் என்பதை நினைவூட்டியதோடு அவர் அடக்குமுறை ஏவி ஆட்சியை முன்னெடுக்க முற்பட்டால் அந்த அடக்குமுறையை தமது தரப்பு முடிவு கொண்டு வரும் என்றும் சாகரக்காரை வசம் இவ்வாறே கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடம் சரத் வீரசேகர முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்து குறித்தும் பார்க்கலாம். கபிலவுக்கு ரங்க திசாநாயக் கடும் அழுத்தம் பிரயோகித்துள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட சத்யகடதாசு தொடர்பில் சிஐடி விசாரிக்க வேண்டும் சரத் வீரசேகர வலியுறுத்தல் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. யாபஸ் கொள்ளுநகாரத்தில் மஹிந்த நாமல் ஆகியோரின் பெயரை குறிப்பிடுமாறு லஞ்சூழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக் கபில சந்திரசேனுக்கு அழுத்தம் பிரயோகித்துள்ளார் என்பது இந்த விடயம் குறித்து வெளியாகிற தகவலின் மூலம் தெரிய வருவதாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் சரத் வீரசேகர. ஸ்ரீலங்கா யா நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனுவின் மரணம் குறித்து அவர் குறிப்பிடும்போது இத்தொடர்பில் தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டாராயின் அதற்கு அவரை தூண்டியது யார், உளவியல் ரீதியில் அவருக்கு கடும் அழுத்தம் புரிவித்தது யார் என்பதை ஆராய வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. யாபஸ் கொள்ளுநர் காலத்தில் 2020 பிப்ரவரி 13 தேதி கபில சந்திரசேனும் அவரது மனைவியும் முதன்முறையாக கைது செய்யப்படுகிறார்கள். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியாக லஞ்சோழல் ஆணைக்குழுவின் தற்போதைய பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக் அப்போது பதவி வகித்தார். 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீரப் பணிகளில் கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி விடுவிக்கப்பட்டார்கள். லஞ்சோழல் விசாரணை ஆணைக்குழுவால் அண்மையில் கைது செய்யப்பட்ட கபில சந்திரசேன உளவியல் ரீதியில் கடும் அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். விசாரணையின் போது மஹிந்த மற்றும் நாமல் இந்த மோசடியின் தொடர்பு என்று கூற வேண்டும். இளநல் கேலி அரம்பு கொலவின் வழக்கின் சாட்சியாளர் தூக்கில் தொங்கியதைப் போன்று தொங்க நேரிடும் என லஞ்சோழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக் அழுத்தம் புரிவித்ததாக கபில சந்திரசேன நீதிமன்றத்திற்கு சத்யகடதாஸ் சமர்ப்பித்திருக்கிறார். இளஞ்சூழல் ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட சத்யகடதாசு குறித்து குற்றப்பாளர் திணைக்களம் விசாரணைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதாக சரத் வீரசேகர இந்த கோரிக்கையினை விடுத்திருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் மஹிந்தவுக்கு இன்று பலர் ஆணைக்குழுவின் முன்பாக கூடுவர் என்பதாக ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்திருப்பதான செய்தியையும் நாங்கள் அவதானிக்கலாம். லஞ்சூழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராக உயிரிழந்த கபில சந்திரசேன குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அத்தகைய நிலையில் அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு சாட்சியம் பெறப்பட உள்ளதாயின் அதனை முற்றாக ஒரு சட்டவிரோத நடவடிக்கையாகவே நாம் பார்க்கிறோம். மஹிந்த ராஜபக்சேவுக்காக இன்று பலர் லஞ்சூழல் ஆணைக்குழுவின் முன்பாக காத்திருப்பார்கள் என்பதாக மனோஜ் கமகே இவ்வாறு குறிப்பிடுகிறார். பொதுஜன பெருமன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறும்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று காலை 9 மணிக்கு லஞ்சூழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார். பிறந்திரளான பொதுமக்களும் ஆணைக்குழுவின் முன்பாக ஒன்று கூடவிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கன் யாழ்ச நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குமூலமானது அச்சுறுத்தி பலவந்தமாக பெறப்பட்டது என கபில சந்திரசேன நீதிமன்றத்தில் சத்யகடதாசு மூலம் அறிவித்திருக்க அத்தகைய காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததால் அது ஒரு பாரதூரமாக அமையும். தொடர்புடைய சம்பவம் குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் விடயங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இவ்வாறான சட்டவிரோத வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் அந்த அழைப்புக்கு எதிராக சம்பவத்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நிச்சயமாக ஆணைக்குழுவில் முன்னிலாக வேண்டும் என்பதே எமது தற்போதைய முடிவு. ஏனெனில் அவர் ஒருபோதும் பிரச்சனையிலிருந்து தப்பியோடுவோர் அல்ல. இருப்பினும் நாம் பரிசீலிக்க வேண்டிய சில சட்ட ரீதியான காரணிகளும் இருக்கின்றன என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே மஹிந்த ராஜபக்சே மீதான விசாரணை திரைமறைவில் புலம்பெயர் அமைப்புகள் என்பதாகவும் மனோஜ் கமகேவினால் இவ்வாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கபில சந்திரசேனவின் மரண மர்மம் மரண விசாரணை சாட்சிகள் பதிவுகள் இன்று என்பதாக இந்த செய்தி தரப்படுது. விரைகை சிறப்பு தகவலை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். யாபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் விவகாரத்தில் முக்கிய சந்தேகபராக கருதப்பட்ட கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை மையப்படுத்திய மரண விசாரணைகள் இன்றைய தினம் இடம்பெற உள்ளன. கபில சந்திரசேன தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் கொல்லப்பட்டு பகுதியில் உள்ள முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தரி சில்வாவினுடைய இல்லத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரது சடலம் தொடர்பாக இவர் கொண்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு பிரேத பரிசோதனையும் முன்னெடுத்திருந்தது. சுமார் 6 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையைத் தொடர்ந்து சடலத்தின் பாகங்கள் அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனையின் முடிவுகள் தொடர்பில் எவ்விதமும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் கபில சந்திரசேனவின் மரண விசாரணைகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளன. இதற்காக சாட்சியாளர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் கபில சந்திரசேனுடைய மரண விசாரணைகள் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்னமொரு தகவல் பற்றிய அவதானத்தை செலுத்தலாம். அமரகீர்த்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி சிறையில் உயிரிழப்பு என்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் இவ்வாறு தரப்பட இது பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம்.
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோர்ல கொலை வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு மரணதண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் வெலிக்கடை சிறைச்சாலையில் கட்டிடம் ஒன்றிலிருந்து தவறி விழுந்து இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துக்கோர்ல மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர் ஆகியோரை தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் மரணதண்டனை விதிக்கப்பட்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 29 வயதுடைய கைதி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையின் எல் வார்டின் 3வது மாடியில் இருந்து நேற்று பிற்பகல் 1:30 2 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த கைதி கீழே விழுந்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்தவரை மீட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் பசியால பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 2022 இடம்பெற்ற வன்முறைகளின் போது அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கம்பா மேல்நீதிமன்றத்தால் இவருக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இந்த கொலை வழக்கு தொடர்பாக 12 பேருக்கு கம்பா மேல்நீதிமன்றம் மரணதண்டனை தீர்ப்பளித்தது. தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் உயிரிழந்த நபர் ஒரு மேன்முறையீட்டு கைதியாகவே சிறையில் வைக்கப்பட்டிருந்ததாக சிறைச்சாலை ஊடகப் பேச்சாளரும் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக் தெரிவித்து இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முரளி போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவிளம்பரடி வேளை.

அச்சுறுத்தல்களுக்கு நான் அடிபணிய போவதில்லை என்பதாக கம்மன் பில தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். வாக்குமூலம் அளிக்க ஒரு போலீஸ் நிலையத்துக்கும் அழைக்கப்படுகிறேன். அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிப்பணி போவதில்லை என்றே பிவித்ர ஹேல உறவின் தலைவர் தெரிவித்திருப்பதான செய்தி இன்றைய தினம் சிறு பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. உதய கம்மன் பில குறிப்பிட்டிருக்க கருத்து குறித்து பார்க்கும்போது ஜனாப் அனுர்குமார் ஜனநாயக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 நாட்களின் பின்னர் அரசாங்கம் மிகவும் பலவீனமான முறையில் செயற்படும் என்று நான் குறிப்பிட்டேன். ஆரம்பத்தில் நான் மட்டும்தான் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டினால் இன்று நாடு முழுவதும் குற்றச்சாட்டுகளிலே சுமத்துகிறது. அரசாங்கத்தின் உடல் முசிறிகளை வெளிப்படுத்தினால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களுக்கும் அளிக்கப்படுகிறேன். உடல் முசிறிகள் பற்றி போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நாங்கள் தகவல் வழங்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. அரசாங்கத்தின் அனுசரணையுடன் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பு ஊடாக இவ்வளவு அச்சுறுத்தல் விடுக்கப்பட அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிப்பணியப் போவதில்லை. அரசாங்கத்தின் மோசடிகள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவேன். மக்கள் எம்பக்கம் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடும் அரசாங்கம் மாநிலசபைத் தேர்தலை விரிவாக நடத்த வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். வாக்காளர் இடாப்பு 2026 ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க காலக்கெடு என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கின்றோம். வாக்காளர் இடாப்பில் உரிமை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபணிகள் சமர்ப்பிப்பதற்கு காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. 2026 வாக்காளர் இடாப்பில் ஆட்சேபணிகளை தெரிவிப்பதற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் இடாப்பின் ஆரம்ப வரைவு தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்தியை இவ்வாறு தினகரன் பத்திரிகை தருகிறது. இந்த நிலையில் வாக்காளர்கள் தமது பெயர் மற்றும் விவரங்கள் தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அவதானித்துக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற முக்கிய செய்தியாக நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே 2026 வாக்காளர் இடாப்பில் ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க காலக்கெடு இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தகவல். எனவே மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் கிராமத்தியூத்தர்கள் அலுவலகங்களில் இதில் தொடர்பில் பார்வையிட முடியும். வாக்காளர்கள் வசதிக்காக தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் வாக்காளர் இடாப்பிலும் பார்வையிடும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இடாப்பில் பெயர்கள் விடுபட்டிருப்பின் அல்லது தகவல்களில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பின் அவற்றை உரிய காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்பதான செய்தி. இதே நேரம் மற்றும் ஒரு பிரதான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தைட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட வீதி 21ஆம் தேதி நீதிமன்றத்தின் கட்டளை வழக்கிற்கு ஆஜராக விகாராதிபதி என்பதாக செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தைட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் விகாரையால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் இவ்வாறு திகதியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றும் ஒரு தகவலாக பௌத்த பீடாதிபதிகளுக்கு பயந்து சட்டமீறல்களை செய்ய முனையும் போலீசார் என்பதாக சுமந்திரன் எம்பி மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. போலீசார் பௌத்தர்களாக மன்னிக்க வேண்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுமந்திரனால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. போலீசார் பௌத்தர்களாக இருப்பதனால் பௌத்த பீடாதிபதிகளுக்கு பயந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயல்பவர்களை தடுத்து சட்டமுறைகளை செய்ய முனைகிறார்கள் என ஜனாதிபதி எம் எஸ் சுமந்திரன் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தைட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதியை மீட்கும் நடவடிக்கை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். குறித்த வழக்கு விசாரணையின் போது வலி வடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோர் சார்பில் ஜனாதிபதி எம் எஸ் சுமந்திரன் இவ்வாறு ஆஜராகியிருந்தார். குறித்த வழக்கு விசாரணையின் போது ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிடுகையில் விகாரை பகுதிகளில் அமைந்துள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்டால் சமாதான சீர்குலைவு ஏற்படும் என போலீசார் மன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மறைத்து வேலி அடைத்து அமைத்துள்ள நிலையில் அதனை சட்டத்தின் பிரகாரம் அகற்ற பிரதேச சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களை தடுக்க விடுபவர்கள் இடையூறு ஏற்பாடுகளுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்கே வீதியை பிடித்து வைத்துள்ள விகாராதிபதியை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் சமாதான சீர்குலைவு ஏற்படும் என முறைப்பாடு செய்திருக்கிறார். இங்கே சமாதான சீர்குலைவு யாரால் ஏற்படும், நான் தான் சமாதான சீர்குலைவை ஏற்படுத்துவேன் என்பது போல விகாராதிபதியும் முறைப்பாடு செய்திருக்கிறார் என்பதான குற்றச்சாட்டுகளையும் சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். இதனிடம் மற்றும் ஒரு முக்கிய செய்தி பற்றிய அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ஹர்ஷவை வளைக்க அரசு தீவிர முயற்சி, உயர் பதவியும் காத்திருக்கிறது என்பதான தகவல். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷர் சில்வாவிடம் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற ஒரு உயர்மட்ட பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. அதாவது நிதி மேலாண்மை மற்றும் கொள்கை உருவாக்கம் குறித்த அறிவை அரசாங்க திட்டங்களில் இணைத்துக் கொள்வதே இந்த அழைப்பின் முக்கிய நோக்கமாக இவ்வாறு அமையப்படுகிறது. இந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவருக்கு ஒரு முக்கிய அரசாங்க பதவியோ அல்லது பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு வலுவான பொறுப்பையோ வழங்குவதில் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தின் கவனம் குவிந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. நாட்டின் நிதிநிலைத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக அவரது பொருளாதார பின்னணியை பயன்படுத்துவதில் அரசாங்கம் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதுபோன்ற கருத்துக்கள் இதற்கு முன்பும் வெளிப்படுத்தப்பட்டிருந்த போது ஹர்ஷித் செல்வா தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார். சமூக இடங்களில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தன்னை போன்றவர்களின் தேவையை அங்கீகரிப்பதில் அரசாங்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஆளுங்கட்சியில் சேரும் திட்டம் தனக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவல் தொடர்கிறது. இதனிடம் மற்றொரு முக்கிய செய்தி பற்றி பார்க்கலாம். இப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக நடிகர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டதனையே தொடர்ந்து நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அவருடைய ஆசினை பெற்றிருக்கிறார். அதனிடத்தில் ஸ்டாலின் மாத்திரமல்ல திக கழக தலைவராக இருக்கிற வீரமணி, அதனிடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதனிடத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் ஆகியோரையும் சந்தித்து அவர் இவ்வாறு ஆசையை பெற்றிருக்கிறார். எனவே இது இந்திய தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக வரலாற்றில் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு வாழ்த்து பெறுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 66-67 அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்தாலும் எதிரிகளாகவே தங்களை கருதி கொண்டு ஆட்சி நடத்தி வந்திருந்தார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் விஜயனுடைய இந்த நகர்வு குறித்து சாதகமான பல விடயங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதனத்தில் அவருடைய ஆட்சியினுடைய உறுதிப்பாடு குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருப்பதையும் மறைப்பதற்கில்லை. எனவே விஜயனுடைய முதல் நாள் உரைக்கு எதிராக அதே நாளன்று தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையினை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது விஜயனுடைய இந்த நகர்வு பிரதானமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இத்தோடு நாம் செய்தி பார்வையும் நிறைவு.

0: சங்கர் புஷ்பராஜ். தொடர்ச்சியாக நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி சட்டசபையின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட வழக்க மக்களே, நேற்றைய முதல் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி சட்டசபையின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அத கோடிபதி டிக்கெட்டுக்கான முடிவுகள் வெற்றி இலக்கங்களாக 2, 15, 49, 52 ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 15, 49, 52 ஆங்கில எழுத்து எஃப். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் ராசி அதிர்ஷ்டம் டிக்கெட்டுக்கான வெற்றி முடிவுகள் வெற்றியில் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 30, 34, 43, 55. மீண்டும் ஒருமுறை ராசி அதிர்ஷ்டம் டிக்கெட்டுக்கான ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 30, 34, 43, 55. இனி நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் டிக்கெட்டுக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்களாக 2, 18, 41, 74. மீண்டும் ஒருமுறை
1: அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 2, 18, 41, 74. சூப்பர் கேஷ் சீட்டிலவு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 2, 2, 3, 6, 5.
0: மீண்டும் ஒருமுறை சூப்பர் கேஷ் சீட்டிலுப்புக்கான விசேட இலக்கங்களாக 2, 2, 3, 6, 5.
1: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,19,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,41,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,321 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 10, 34, 47, 78.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்களாக 10, 34, 47, 78.
1: லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 0, 1, 7, 7.
0: மீண்டும் ஒருமுறை 3, 0, 1, 7, 7.
1: 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 75,49,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,336 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்கள் 19, 21, 52, 63.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்களாக 19, 21, 52, 63.
1: 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,15,60,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 26,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 894 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 2, 4, 8.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்களாக 7, 9, 5, 2, 4, 8.
1: நேற்றைய நாளில் 39,79,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,83,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 368 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 5, 2, 4, 8.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்களாக 5, 2, 4, 8.
1: நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 63,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 990 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3, 8, 29.
0: மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்களாக 3, 8, 29.
1: 2 லட்சம் பரிசுகள், 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 38,72,000. அடுத்து 280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் அதேபோல் நேற்றாளர் சீட்டிலிருக்கப்பட்ட அத கோடி பித்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 2, 15, 49, 52.
0: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்களாக 2, 15, 49, 52.
1: நேற்று நாளில் 2 லட்சம் பரிசு, 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 75,17,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,54,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், 4,872 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 34, 43, 55.
0: மீண்டும் ஒருமுறை ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்களாக 30, 34, 43, 55.
1: 10 லட்சம் பரிசுகள், 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,74,48,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக காலை பாடல் உற்சாகம் வணக்க வசனம் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இடைக்கால பாடல்களை கொண்டு வரும் வணக்க வசன நிகழ்ச்சி இன்றைய நாள் முழுவதும் தெரியும் உங்களுக்கு வசனத்தின் வழியாக இனிமையான இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும். சங்கர், அதே போல ஒரு விஷயம் இருக்கு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி யோசிச்சா ஒரு விஷயம் இருக்கிறது.
1: எப்பவுமே நம்ம ஒரு பைக் இல்ல வாகனம் வாங்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காத செலவை வைக்காத ஒரு வாகனம் வாங்கணும்னு யோசிப்போம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா பைக் வாங்கணும் அப்படிங்கும் போது சுமார் லீட்டருக்கு 80 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு பைக் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா?
0: நம்பிதான்.
1: கிட்டத்தட்ட இலங்கையில 500,000 மேல வாடிக்கையாளர் கொண்டிருக்கு. 20 வருஷமா இந்த பைக் இருக்கு. 40 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கம்பெனி, டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடம் இருந்து வர பஜாஜ் CT 100 பைக் வந்து இன்னைக்கே நீங்க புக் பண்ணுங்க.
0: அதாவது குடும்ப வாகனமாக இருக்க போகிறது. உண்மையிலே ஒரு தெரியும், நீங்க தூரங்களில் சொன்னா உங்களுக்கு 80 கிலோமீட்டர் கொடுக்குறது ஒரு லிட்டர் இருக்கு. அது போல வேலைக்கு போகும்போது அந்த வாசத்துக்கே ஓடும், மாசத்துக்கே ஓடுன்ற மாதிரி தான் இந்த பைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுது. CT 100 அதே போல ஒரு தெரியும், USB சார்ஜர் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த பைக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வா சூப்பரா பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய இருக்கு.
1: நாகப்பூராவும் கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட உத்தியோகபூர்வமான விற்பனை முகவர்கள் இருக்காங்க. பைக்ல ஏதாவது ஆப்டர் சர்வீஸ் இருக்கு, பார்ட்ஸ் தேவைனா கூட நீ அவங்களிடமே ஜெனியூனா வாங்கிக்கலாம்.
0: எஸ், சரி, சந்தோஷமான விஷயம் இது. இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகணும். முதலாவதாக நாங்கள் சுபதாசக லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 17, 53.
1: மீண்டும் ஒருமுறை, ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 16, 17, 53.
0: சிறப்பு இலக்கங்களாக 0, 6, 4, 1 தெரிவாக இருக்கிறது.
1: மீண்டும் ஒருமுறை, சிறப்பு இலக்கங்களாக 0, 6, 4, 1 தெரிவாகி உள்ளது.
0: நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,26,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 6, 10, 25, 50.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்களாக 6, 10, 25, 50.
0: நேற்று நாளில் 250,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 84,47,400 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,15,49,269 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 1, 4, 2, 6, 6, 5.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்களாக 1, 4, 2, 6, 6, 5.
0: நேற்றைய நாளில் 100,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 1 வெல்லப்பட்டிருக்கிறது. பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,09,32,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,24,58,512 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனனி தானியலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 12, 49, 66, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்.
1: ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 12, 49, 66, 68.
0: 200,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,83,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,07,39,610 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்கள் 24, 39, 48, 50.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்களாக 24, 39, 48, 50.
0: நேற்று நாளில் மொத்தமாக 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,01,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 25,82,15,952 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஹந்த ஹானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 27, 35, 61.
1: மீண்டும் ஒருமுறை ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 21, 27, 35, 61.
0: நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,09,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,40,922 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 2, 6, 6, 5.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 2, 6, 6, 5.
0: நேற்று நாள் மொத்தமாக 45,20,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 1, 0, 9.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்களாக 3, 1, 0, 9.
0: நேற்று நாளில் 5,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,03,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான

0: அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். முதல் வேலையா ரேடியோ போட்டுவானா, நல்லா சவுண்ட் வச்சு ரெடியா போட்டுருவாங்க.
1: எனக்கு என்ன மாதிரி விமலாதேவி சொன்ன மாதிரி தெரியல,
0: விமலாதேவி தான் சொன்னாங்க, விமலாதேவி தான் சொன்னாங்க. சரியா? அப்போ ரேடியோ கேட்ட பிறகு எப்படியுமே அந்த கவலை எல்லாம் மறந்துடும், அந்த வீட்டு வேலையில இருக்க டென்ஷன் எல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா?
1: மரதானில இருந்து கவிதா இணைந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கையாலேயே ஒரு தேநீர் போட்டு குடிப்பாங்களாம். தேநீரே இவ்வளவு கஷ்டமா இருக்கே குடிக்கிறது, அதனால வேலைக்கு வேலையில இருக்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இருந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா வீட்டுக்கு போனது நாமளும் தேடுறது ஒரு தேநீர் குடிச்சிடணும், ஒரு ரீப்ரெஸ் பண்ணணும்.
0: ஆனா கிடைக்காது,
1: கிடைக்காது, வாய்ப்பு இல்ல, பட்டதால குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: சங்கர் எத்தனை வந்து சமைக்கணும் முடிவு வைக்கணும். சரி, ஓகே. கலத்துற கிரில ராஜலட்சுமி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னா, தானும் ரேடியோ கேக்குறதான், எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து ரேடியோ கேட்டுன்னு சொன்னா அந்த மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் உங்களுக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
1: சோ நிறைந்த நேரம் வேலை முடிச்சுட்டு வந்து என்ன ஷோ கேப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கு.
0: என்னன்னா அப்படிலாம் சொல்ல தேவை. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுனாலும் சொல்லுங்க, பிரச்சனை அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7785 0 அல்லது 0112 7785 111 ஒரு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
2: அல்லது பேஸ்புக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக்ல எங்களோட போட்டோ இருக்கும், அதுக்கு கீழே கூட உங்களோட பதிவுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணலாம்.

0: கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லையா சங்கர்,
1: அதே போல இன்றைய
0: நாள் பாத்தீங்கன்னா கீழே தலைப்பு சுவாரஸ்யமான தலைப்பு இல்லையா?
1: ஆமா, சில நேரம் வேலையிலயுமே பழு அதிகமா இருக்கும். எப்படா வீட்டுக்கு கொண்டு போகாம வீட்டிலேயே இந்த பாதி வழியிலேயே விட்டுட்டு போறது அப்படிங்கறதுக்காக ஏதாவது ஐடியா ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்டிருக்கோம்.
0: ஆமா, நிச்சயமாக. சில பேர் பார்த்தா ரெண்டு மூணு பேர் வேலை செய்யும் போது ஒருத்தர் ஃப்ரீயா இருப்பாரு,
1: என்ன
0: செய்யறதுன்னு
1: யோசிக்க முடியாம இருக்கு.
0: சந்தோஷமாக உற்சாகமாக நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போது சரியாக 9:01.

0: அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தொடர்ந்தும் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் மேல், சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாள தலைநகர் காத்மண்டுவில் நேற்று காலை தரையிறங்கும் போது துருக்கி ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. துருக்கியின் ஸ்தான்புலில் இருந்து வந்த எட்ரஸ் ரக விமானமே காத்மண்டு விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது அதன் வலது பக்க பின் சக்கரத்தில் தீ பிடித்துள்ளது. சக்கரத்தில் தீ ஏற்பட்ட உடனேயே மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. விமானத்தில் இருந்த 277 பயணிகள் மற்றும் 11 ஊழியர்கள், 288 பேருடன் எந்தவித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: பூங்குயிலே பூங்குயிலே எப்போ கேட்டாலும் என்ன சொல்றது, கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் சொன்னால் இந்த மாங்குயிலே பூங்குயிலே பாடல்னா. இந்த பாடலுக்கு ஸ்டுடியோல டான்ஸ் ஒன்று போட்டாரு பாருங்க சங்கர்,
1: மைக்கெல்லாம் பறந்துருச்சு.
0: சரி,
1: இடைக்கால பாடல்கள் எப்ப கேட்டாலுமே இனிமையா தான் இருக்கு விளையாட்டு.
0: உண்மையிலேயே இடைக்கால பாடல்கள் மகிமையா தான் இல்லையா?
1: அதனாலதான் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் இடைக்கால பாடல்கள் தரம் செவ்வாய் ராகங்களோடு.
0: நிச்சயமாக இனிமையான பாடல் தொடர்ந்து வர காத்திருக்கிறது, ஏராளமான செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, காலியில் உள்ள பிக்ஷன் சந்தையில் இன்று பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது.
1: இந்த பிரதேசத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்தவங்க தேசிய வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வரல. இது இப்படி இருக்க யாழ் போதனா வைத்தியசாலையில மருந்து தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து தான் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி தெரிவிச்சிருக்காங்கன்னா, கடந்த 9ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு.
0: நிச்சயமாக இந்த விஷயம் பார்த்துதான் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணம் தொடர்பில் கொழும்பிலிருந்து வரை தந்த அரசு பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரி நேற்று கள ஆய்வில் ஈடுபட்ட போது இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு உதவியாக யாழ்ப்பாண தடவியல் போலீசாரும் அந்த இதுல வந்து ஈடுபட்டுக்கிறாங்க. சங்கர், தீவிபத்து தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி நேற்று ஊடக சந்திப்பில் போது இந்த விஷயங்கள் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிற விஷயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏராளமான விடயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து படுத்துக் கொள்ளுங்க காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு. நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழும்
1: ஏராளமான கருத்துக்கள் வந்திருக்கு.
0: கட்டாயம் எல்லா கருத்துக்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளும் இல்லையா?
1: ஆமா, மீண்டும் உங்கள் கருத்துக்கள் எதிர்பார்க்கிறோம். சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒருமிக்க தருவோம்
0: நிச்சயமாக.

0: பிறகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இசை நரம்புகளை இதயத்தோடு

0: ராஜராஜ சோழன் நான் என்ன ஒரு பாடல் திரைப்படத்துக்காக செஞ்சான இசைகள் மேதாவின் வரிகளில் இந்த பாடலாம் கேட்கும் போது அடரடா
1: குரல்ல கேட்கும் போது அது இந்த காலைக்கு அருமையான ஒரு
0: அருமையான பாடல். உண்மையிலேயே இந்த வாகனத்துல போகும்போது காலையில எழும்பி ஒரு கையில காஃபி இல்லாட்டு சாப்பிட்டு கொண்டே நீங்க கேட்கும் போது சூப்பர்ல
1: அருமை அருமை.
0: சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த இயற்கையாக எங்களுக்கு ஒரு அழகு கிடைக்கும் போது சங்கர், அது உண்மையிலுமே பெருமையான விஷயம் தான்.
1: ஆமா, முகம் சார்ந்தது மட்டும் இல்ல போனே, அதை தாண்டி அது அகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிற மாதிரி வலுவான எலும்புகள்,
0: ஆமா,
1: நல்ல அடர்த்தியான கூந்தல், இது எல்லாமே அழகுக்குள்ள வரும் இல்லையா?
0: உடல் பொலிவு எல்லாமே இதுக்குள்ள வரும். பாத்தீங்கன்னா இதுக்கு ஏன் அழகா பத்தி கதைக்கிறீங்க? நாங்க கதைக்காம யாரு கதைக்கிறது?
1: அழகா இருக்க நாமளே கதைக்கலன்னா யாரு தான் கதை
0: கதைக்கிறது பிறகு? சரி, நாங்க சொல்ல வர விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல், நாங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த இதை நீங்க வாங்கி பாவிச்சிங்கன்னு சொல்லுங்க.
1: உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்தகத்தால வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. இதை
0: சரியா ஆக சூப்பரான விஷயம், மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க என்பதையும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். சரி, இப்பொழுது நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக்
1: கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு கமெண்ட் வந்திருக்கு போனே, இதை கண்டிப்பா நான் உங்களுக்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நேர்களுக்கு சொல்ல போகிறேன், அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்மொழி சொல்லியிருக்காங்க, பாடல்லாம் நல்லா இருக்கு, சரியா, வேலை பொழுவை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிலில் வந்து இயற்கை அழகை வெளியில வந்து இயற்கை அழகை ரசிக்கணுமா, அது மட்டும் வந்து இதமான பாடல்கள் கேட்கணுமா, வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் கணவரை மனைவி சிரித்த முகத்துடன் வரவேற்க வேண்டும்,
0: வரவேற்க.
1: அதுலயும் மிக முக்கியம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வந்து கொஞ்சம் களைப்பாடுற வரைக்கும் இருங்க, டென்ஷனை கொடுக்காதீங்க.
0: என்னன்னு சொன்னா, நிறைய ஆண்கள் என்ன பண்றேன்னா, வேலையில் உண்மையிலேயே பிரஷர் இருக்கா சில வேலைகள்ல, சரியா, வாசல் கிட்ட வரும்போது பிரஷர் மாதிரியே
1: காட்டிக்கிறது,
0: எதுவுமே பேசாத
1: கொஞ்ச நேரம் இருக்க கூட அப்படிங்கறத. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வரலட்சுமி அவங்க சொல்லிருக்காங்க, சரியா, நல்ல தலைப்பு குடுக்கறது எல்லாமே நல்ல தலைப்பு தானே, சரியா, என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனைகளை அங்கேயே விட்டுட்டு வந்துடணுமா, வாந்திரு மனைவி புள்ள குட்டியோட சிரித்த முகத்தோட பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க கொட்டையணையில இருந்து.
0: ஓகே, நல்ல விஷயம். அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கால இருந்து மாலி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்ன விஷயம், வேலை சுமை வீட்டுக்குள் வந்து விட்டால் மன அமைதி, உறவுகள், உடலுறவு, உடல் நலம் எல்லாமே பாதிக்கப்படும். சரியா, அந்த சுமையை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தா
1: சரி.
0: அதனால வேலை எமது வாழ்வியல் ஒரு பகுதி தான், அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள, முழு வாழ்க்கை அல்ல, வீட்டில் நான் எம்ப்ளாயி அல்ல, குடும்ப உறவினர், நண்பர், தனிப்பட்ட மனிதர் அல்ல, சரியா, ஐடென்டிஃபைக்கு மனதில் இருக்கும் இடம் கொடுத்தால் வேலை டென்ஷன் கதவுக்கு வெளியே இருக்க வேண்டும். வேலை முடியும் நேரத்துக்கு முதல் ஒரு பயிற்சி வைத்துக் கொள்ளுங்கள், லேப்டாப் மூலமாவது, நாளைய டூ டு டூ அப்படின்ற மாதிரி டூ டு என்பதில் 5 நிமிடம் ஆள் மூச்சு விடுவது போன்ற ஒரு ரெசல்யூஷன் வச்சு கொள்ளுங்க, வேலை முடித்ததும் என்று மனம் புரிந்து கொள்ளும். அதாவது ஒரு
1: வேலை செய்யறதுக்கே வேற டென்ஷன்,
0: அதாவது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இல்லாமல்,
1: சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது.
0: அதே போல வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர் டைம் கொடுங்க, ஜிம்முக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்வாங்கலாம். சோ அதனால வந்து மன நிம்மதி கிடைக்குது. குடும்பத்திலோ நான் எப்படி சென்று செலவழிக்கணும் போன்ற விஷயங்களை பிளான் பண்றது, இந்த மாதிரி ஐடியா மூலமாக வந்து நாங்க வந்து இந்த வேலை டென்ஷனை நாங்க முழுமையாக குறைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இனிய காலை வணக்கம் இருவருக்கும், சோகம் சுகம் எல்லாமே இடைக்கால பாடலை வசந்த மாநில கேட்கும் போது அனைத்து மன அழுத்தமும் பறந்து போய்விடும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனகை வண்டாரவளை எல்லையிலிருந்து
0: ரொம்ப சந்தோஷம். அதே போல பார்த்திப நிகழ்ச்சி கேட்டு கொடுக்குறேன், அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, வேலை பழுவை நான் குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நான் வந்து அதிகமாக ஈவினிங்ல வந்து வேலை முடிஞ்சவொடனே ஏதாவது விளையாட்டு விளையாடுவாராம், கிரிக்கெட் விளையாட போயிடுவாராம், ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுவாராம். சோ அப்ப வேலை பழு குறைஞ்சிரும், அதை வந்து வீட்டுக்கு எப்படியுமே கொண்டு வர மாட்டேன், அது என்னுடைய மனைவிக்கும் தெரியும், சரிதானே. சோ அதனால எங்களுக்குள்ள ஒரு சரி பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சோ அதனால வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சிறப்பு சிறப்பு.

0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: பூமரங் என்பது வீசி எறிந்தால் மீண்டும் வீசியவரிடமே திரும்பி வரும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு தட்டையான கருவி. இது ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மக்களால் வேட்டையாடுவதற்கும் போர்க்கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஆரம்பகால பூமரங்குகள் அனைத்தும் திரும்பி வருபவை அல்ல, விலங்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டவை, நேராக செல்லும் வகையிலேயே இருந்தன. பூமரங் மீண்டும் வருவதற்கு அதன் தனித்துவமான வடிவமே காரணமாகும். இதன் இறக்கைகள் விமானத்தின் இறக்கைகளைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதை வீசும் போது ஏற்படும் சுழற்சியும் காற்றின் அழுத்தமும் இணைந்து ஒரு உந்து சக்தியை உருவாக்கி அதை வளைந்த பாதையில் பயணிக்க வைத்து மீண்டும் நம்மிடமே கொண்டு சேர்க்கிறது. தற்போது இது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாகவும் சர்வதேச அளவில் போட்டிகள் நடத்தப்படும் ஒரு விளையாட்டுப் பொருளாகவும் மாறியுள்ளது. சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னும் ஓட செய்யும் வசதிக்கும் பூமரங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அது பூமரங் போல நமக்கே திரும்ப வரும் என்பதை உணர்த்தவும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருக்கின்ற சங்கர் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, நாங்கள் அழகாக இருக்கணும் சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்குதானே?
1: ஆமா,
0: அதுவும் இயற்கையிலேயே அழகு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷம். வா, முகம் மட்டும் அழகு கிடையாது, அது
1: உண்மைதான். முகம் மட்டும் அழகு கிடையாது, முகத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வயது போக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும்.
0: நிச்சயமாக
1: இந்த மாற்றத்தை தாண்டி நாம் அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் பண்ணணும்.
0: எஸ், அதாவது இந்த ஒருத்தர் பார்க்கும் போது தெரியும் இவருக்கு முகம் மட்டும் அழகு கிடையாது, இவர் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது.
1: அழகு என்பது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு இல்லையா?
0: எஸ், ஆக நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், இப்போது நீங்க கிளிஃப்ட் எடுத்துக்கணும். கிளிஃப் எடுத்துக்கணும், கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த அழகு என்பது எப்பொழுதும் நீடித்தன்மையாக இருக்கும்.
1: உண்மைதான், கொலாஜன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக உடல்ல சுரக்கிற ஒரு விஷயம். இது வந்து வயது போக போக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்கள் உடல் பொலிவை உடலுக்குள்ள இருந்தே என்ன பண்ணணும்னு சொன்னா மெருகேற்றும்.
0: அதே போல நீங்க எங்க எடுக்கலாம்னு சொல்லி யோசிப்பீங்க, எங்கேயும் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், காகில் ஃபுட் சிட்டிக்கு போங்க, அதே போல முன்னணி மருந்துகளுக்கு போங்க, நீங்க அங்க போய் எடுத்து மகிழ்ச்சி. ஏராளமான விடயங்கள் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து காலை பொழுது உற்சாகப்படுத்தும். வணக்கம் வசந்தம்.

இந்தியர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: திரை உலகின்
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: இளைய நில பொழிகிறதே இதயம் வரை.
6: என்ன வாய்ஸ் இல்லையா? இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் மோகன்.

0: இசை உலகின் நட்சத்திர அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நாங்களும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது சங்கர். நாங்கள் கேட்ட கேள்வி,
1: வேலையில் இருக்க டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை வீட்டில் காட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: அதாவது நீங்கள் ரெண்டு விஷயம் தான், ஒன்னே ஒன்று வேலையையும் வீட்டையும் ரெண்டாக பிரித்து கொள்ளுங்க, ரெண்டையும் ஒன்றாக கொள்ளாதீங்க. உண்மையிலே அந்த காலத்தில் சங்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய
1: அந்த காலத்துலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு,
0: நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அதுக்கு முதல் காலம் உங்களுக்கு தெரியும். போட்டி பிறக்கும்போது வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு வேலை டென்ஷன் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொன்னா தொலைபேசி கிடையாது. இப்ப என்ன சொன்னா போன்ல செய்யணும், ஆன்லைன்ல செய்யணும், எல்லாம் வர்க் பண்ணி வைப்போம், உங்களுக்கு எல்லாம்
1: கஷ்டம்
0: தான். அப்ப அவங்க என்ன அடுத்த நாள் வேலைக்கு போனா தான் என்ன
1: பிரச்சனைன்னு தெரியும்,
0: ஒன்றும் இல்ல. ஆபீஸ விட்டு வெளியே போனா கதை கந்தல் தான், அவ்வளவுதான்.
1: கேட்டுக்குள்ள வந்தா வேலை, கேட் அவுட் வெளியில போனா வேலை இல்ல,
0: அவ்வளவுதான். அப்ப சோ அந்த ஹாப்பி மூமெண்ட் அவங்களுக்கு இப்போது கிடைக்கிறது,
1: குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கான இதுவும் நமக்கு தேவையானது செய்யறதுக்கான நேரமும் இருந்துச்சு.
0: இப்படி தானே நினைச்சாலும் செய்ய முடியாது.

0: விடைபெறும் நாங்கள் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்
1: என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொந்தங்களே,
1: நன்றி.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: நன்றி புவனேஷ், நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து வசத்தின் ராகம் சுகமான நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கலாம். நேரம் இப்போது காலை 10 மணி.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: காலி தங்கதர டிக்சன் சந்திப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 7:30 அளவில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காரொன்றில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிரிழந்ததாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுவது ஆபத்தான நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுகளுக்கு ஈரான் வழங்கிய பதிலை தொடர்ந்து இருதரப்பினரும் பல விடயங்களில் இணக்கப்பாட்டிற்கு வராமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. போரை முற்றிலுமாக நிறுத்துதல், யுத்த இழப்பீடுகளை வழங்குதல், அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைகளை முடிவுக்கு கொண்டு வருதல், மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்பதற்கான உத்தரவாதத்தை அளித்தல் மற்றும் ஈரான் மீண்டும் எண்ணெய் விற்பனையை தொடங்குதல் போன்ற கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. அத்துடன் உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 கொண்டு செல்லும் தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள ஹோமோஸ் ஜலசந்தியின் இறையாண்மை குறித்தும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறெனினும் April 7 முதல் நடைமுறைக்கு வரவிருந்த போர் நிறுத்தத்தின் ஸ்திரத்தன்மைக்கு ஈரானின் இந்த பதில் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராக

திரை நிலைய திரைப்படத்துக்காக நடைபெற்ற அருமையான பாடலோடு இன்றைய வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய தினமும் இனிமையான அருமையான பாடல்கள் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் ஒழிக்க வர தயாரா இருக்கு வளமை போலவே. எனவே சந்தோஷமாக சொந்தங்களே, நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் பிரிவு கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 115 001 அல்லது 0112 115 111 நீங்களும் கால் பண்ணலாம். அதே போல வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினமும் அடுத்து ஒழிக்க வருகின்றது பாடல். இது 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்துக்காக

0: கொண்டுவரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹாய் அக்கா, சந்தோஷமான காலை. வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: எனக்கு
1: முடிஞ்சாக்கா எனக்கு பாட்டு பாட்டி பாடி காட்டிருக்கா.
0: சரி, ஓகே.
1: நீல குயிலே, சோலை குயிலே, பாடி பறக்கும் பாட்டு குயிலே, நீல குயிலே, சோலை குயிலே, பாடி பறக்கும் பாட்டு குயிலே, பாடி பார்க்கலாம் புது தேவாரம், பாடும் பாட்டிலே நீ ஆதாரம். அந்த பாடல் தான்.
0: சரி, ஓகே, அந்த பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அக்கா.

0: பாம்பு குட்டிகளே, சவுக்கார கட்டிவளே, ஏ இந்த ஈர கொள்ளவளே, ஏ இந்த சீர அபிலாஷன் வந்தாச்சு.
1: அவள் தான் இனி வந்துட்டாரே. இனி அதிரடி சரவடி கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
0: மதியம்
1: 12 மணி முதல் 3

0: சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வஸ்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அளிப்பேன். வணக்கம்,
1: உண்மையான காலை நேர வணக்கம்,
0: சந்தோஷமான காலை நேர வணக்கம். யார் இது?
1: பாடல்கள்
0: நிகழ்ச்சியோடு

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வர நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட்
1: உண்டு. ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
3: இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் வரலமான சுதங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மூதூர் மன்னா டெய்லர்ல இருந்து பிர்தௌஸ் இணைந்திருக்கிறாரு, உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே போல திபிரிகாசால இருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறாரு, உறவுகளுக்காக வரும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். நிகழ்ச்சியின் வாயிலாக பூனாவில் இருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறாரு, வசந்தத்தின் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலாம் டெடிகேட் பண்றேன், பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அட்டாம்பேட்டையிலிருந்து அக்னஸ்ட்ராஷ் இணைந்திருக்கிறாரு, குறிஜாக்கண்டில் இருந்து அசுருடீன் இணைந்து கொண்டு தன்னுடைய உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். நிர்மலா தேவி இணைந்திருக்கிறாங்க, பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தலப்பிட்டையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோட வந்து அன்வர் இணைந்திருக்கிறாரு, பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். கிருத்திக் தாசன் இணைந்திருக்கிறார், ஏறாபுர் நான்குல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். முகமது நாசர் இணைந்திருக்கிறாரு, உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து மாவட்ட வேறுகொலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். முனாஸ் இணைந்திருக்கிறாரு, மருதமுனையிலிருந்து அன்பு மனைவி ரிஃபானாக்காகவும் அன்பு மகன் ரிஃபாத்துக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இணைந்திருக்கிறார். உதயகுமார் இணைந்திருக்கிறாரு, அன்பு மனைவி சாந்திரிகா, பிள்ளைகளான மினுஷா, பிரவீன், தனுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஸ்பெஷலா அன்பு அப்பா கணபதி பிள்ளை அவருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் தாங்கன்னு சொல்லி அவரும் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இதோ.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிச கம பப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சிறுதேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு மேலதிக உரமானியம் வழங்க அரசு தீர்மானித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சாந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கென திரைசேரியினால் நிதியொதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உரத்தட்டுப்பாடு எதுவும் இல்லை எனவும், எனினும் வருங்காலத்தில் உரத்தின் விலையில் சில அதிகரிப்புகள் ஏற்படலாம் எனவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை நிலையங்களை 2 வாரத்திற்குள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மது விற்பனை மூலம் 48,344 கோடி ரூபாய் வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்த போதிலும் இதனால் பல குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டே மதுபான விற்பனை நிலையங்களை மூடுமாறு முதலமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. உள்ள வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள 717 மதுபான கடைகளை மூடுமாறும் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை வழங்கியுள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

செவ்வாறாங்கில் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:09 நிமிடமாகின்றது. இந்த மனத்தீலத்திலும் இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் 12 மணி வரை உழைக்க தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக தொடர்ந்தும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளணும். பாடல்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்தலாம். 0122-715-0015 அல்லது 0112-715-111 கால் பண்ணுங்க. தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலில் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 11:15 ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹெரோல் சந்திரா.
2: ஹெரோல் எப்படி இருக்கிறீங்க? சரி, காவல் கடமையோடு இருக்கிறீங்க அப்படியா? கரெக்டா லீவா?
3: புதிய நேர்களான பாண்டிருப்பு அருக்கினர் வீதியில் இருக்கின்ற சைக்கிள் திருத்தினர் ராஜேந்திரன், அவரது மனைவி இந்து, மற்றும் பாண்டிருப்பை சேர்ந்த துரமணி டீச்சர், கமலன் தவராஜா, முகமது ரவி சார், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மற்றும் கல்முனை பிரதிமாபுரத்தைச் சேர்ந்த லயனல், கிரகரி, எல்லாரையும் அழைத்துக் கொண்டு
2: சார். எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
3: நன்றி.
2: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது பாடல் இது. கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக

0: பைக்கிருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்தா காசு இத்தான் கிடைக்கும், குடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை கூடி செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு
2: மதியம் 12 மணி முதல் 3

0: வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 11:28 ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பில் அடுத்து மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். எங்க இருந்து ஷியாம்? சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வேலையா?
1: யாருக்காக? ஜெயச்சந்திரன் சார் அவரை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. எனக்கு விரும்பான பாடல் சொல்ல முடியுமா?
0: என்ன பாடல்?
1: காதல் பரிசு பழத்துல தூக்கு என்று கூறும்.
0: சரி, இந்த பாடல் பிடிக்கும் சொல்லுங்க.
1: எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எனக்கு பிடிக்கும்.
0: சரி, ஓகே. அந்த பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி ஷியாம்.
1: நன்றி.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: கொண்டி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடலில் ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் இப்போது 11:40 இந்த நேரம் அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இது?
1: முஹைதீன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி அக்கா, சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, உங்க வர்க் எல்லாம் எப்படி போகுது
1: முஹைதீன்? எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கேன் அக்கா.
0: சரி, ஓகே. ஊர்ல மழையா வெயிலா இப்போ?
1: மழை பெஞ்சு கொண்டிருக்கேன்.
0: அப்ப ரொம்ப கூலா இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
1: நன்றி.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டதவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

ரத்னம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் 11:51. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா ஷதார் இணைந்திருக்கிறார். நற்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே போல பிரசாந்த் இணைந்திருக்கிறாரு, மீப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். சந்திரகுமார் இணைந்திருக்கிறாரு, இந்த நேரம் வந்து அவர் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறதா சொல்லி வரக்காப்பொழியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தினேஷ் இணைந்திருக்கிறார் கரோலினாலிருந்து. அதே நேரம் அகிலன் இணைந்திருக்கிறார், அவரும் பாலிச்சேனிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா நானும் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் கூட வத்தையிலிருந்து எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரமேஷ் இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். கனக ரத்னம் இணைந்திருக்கிறார் சங்கானையிலிருந்து. அதே போல சுஜி இணைந்திருக்கிறாங்க, அவங்களும் மூதூர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் இது.

இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவானி மற்றும் அபுல் ஹாசன் இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வணக்கம் அபுல்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
0: சந்தோஷமா அட்டகாசமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதே அட்டகாசமா இருக்கு, நல்லா பேசுங்க, எப்பவும் பேசுங்க, ஒரு பலாயே பேசிக்கொண்டீங்கன்னு சொல்லி அது சின்னவங்களை பெரியவங்களை சாரப்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வலை ஏண்டு ஈர குடவில ஏண்டு சீதையில ஆசிக்கான மதிய நேர வணக்கம். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகங்கள்.
0: செவ்வாய் ராகம் இது என்ன அப்படின்னா, மதிய நேரம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுல இந்த செவ்வாய் ராகம் வந்து
1: எப்படி பாருங்க, மதிய நேரத்தோட சேர்ந்து செவ்வாய் ராகம் வரலாம், அந்த மாதிரி டபுள் ஆகிக்குமே. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சீதி?
0: கால் பண்ணுங்க, 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0112-7705-0001. அதே போல
1: அப்படி இல்லைன்னு 0312-7705-1111
0: ரெண்டு நம்பர் கால் பண்ணி லைனே கிடைக்கல, எங்களை எப்படியாவது நிகழ்ச்சி சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னா நாம என்ன செய்யணும்?
1: முகநூல் வழியாக வரணும், அதுல போட்டோ ஒண்டிக்கு அதுல சிவானி பசுந்தா நம்பவான ஐயோ. அதுக்கு கீழே சைட்ல ஐப்பார் அப்படி ஆசன் அவருக்கு கீழே போயிட்டு நான்னா உம்மும்மா காக்கா சாச்சா வாப்பா சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டு முன் வீடு தாருக்கு ஆயிருந்தாலும் ஒரு பாட்டு தாங்கன்னு ஆசிக்கா டப்படப்படன்னு டைப் பண்ணி எனக்கு டமாண்ட் போட்டீங்க. டுமின் எடுத்து பட்டாருன்னு ஒரு ஆசிக்கான பாட்டை போடும், ஆசிக்கா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.
0: அதாவது அபு, என்னதான் உங்களை கமெண்ட் பண்ணி சொன்னாலும் எந்த பெயர் சொல்லல, நான் பாடல் தர மாட்டேன்.
1: அதை நீ கேட்டதுங்க தேவையில்லை, சும்மா பார்த்து போடு, நான் செல்லேன். என்ன எங்க புள்ளவர் தான் போட்டு கொடுங்க பாவை. நீ
0: அப்படியா, நீங்க பாவப்பட்டல எனக்கு தர தேவையில்லை.
1: சிவானி என்று போடுங்க, நல்ல புள்ள தாவை நீ என்ன செய்ய போடு.
0: ரைட், ஓகே. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: ஆரம்பத்திலே
1: சரோஜா தேவி மாய் வந்திருக்கீங்களா? வந்துட்டீங்க
2: தங்கச்சி
1: மலைக்கு நனைஞ்சு குளிச்சு சித்த கோழிமாய் வந்தீங்க, அவளுக்கு இந்த கொடையுமே. புதிய கொடையை வாங்கி சொப்பிங் பேக்ல கொடையை சுத்தி வச்சு நனையும்னு சொல்லி இவன் நனைஞ்சு வந்து
2: சந்தோஷமா இருக்கிறோம்.
0: நீங்க பாடல் இது சிந்து நதி பூத்திரைப்படத்துக்காக.

0: வட்டாரம் எல்லாருமே அங்கதான்
1: என்ன
2: பாட்டு ஓணும்
0: நீங்க
2: அதுக்கு அவர் சொன்னாரா, இனிமே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிற போறது இல்லன்றாரா.
1: ஏன் சாமி கிட்ட என்னன்னு வேண்டினாலும் எந்த வரமும் கிடைக்கிறது இல்ல, அதனாலயா
2: நரகத்துக்கு வந்த போற வேண்டிக்கிட்டா என்ன வேண்டிக்கிட்டா
1: வைஃப் கிட்ட செத்தாங்க அப்படியே சொல்லுங்க.
2: உங்களோட புருஷன் அப்படியா சொல்ற?
1: நான் இன்னும் திருமணம் முடியல.
2: என்ன
1: நீங்களும் இருக்கலாம். இது மாதிரி நேரம் பேசிட்டு இருக்கோம் அண்ணாமலை திரைப்படத்துக்காக.

0: செவ்வாய் ராகம் கண்டு வரும் மாதிரி நேர கொதுகள் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம்.
1: நேரம் 12:31.
2: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.6
3: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாவா? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு.
8: வார
6: நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: சொன்னேன்
1: என்ன செய்றீங்க? சும்மா சும்மா இருக்கிற அவர் சமைக்கிற வளமத்தான் என்ன ஸ்ரீதேவி சிரிப்பிலே விளங்குது பாத்தியா? அவர் கல்யாணத்துக்கு முன்னும் கவிதை எழுதியிருக்கார்.
0: அப்படியா? என்ன?
1: நான் உன்னை பார்த்து சிரித்தேன், உன் கண்ணத்தில் குழி விழுந்தது. நீ என்னை பார்த்து சிரித்தா நான் முன்தாஜ். அப்படி இல்ல முன்தாஜ் செல்லி பிள்ளைங்க ஈரக்கொள்ளி. அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீதேவி, என்ன பண்றீங்கம்மா? சமைக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க.
0: என்ன
1: பாட்டு ஒண்ணுமா உங்களுக்கு? பண்டால வெளியில வெள்ளம் புழுந்தீங்க ஸ்ரீதேவி. பாட்டு மழை நேரத்துல கேக்குற வானம் இடி இழுது. அப்புறம்
2: நன்றி.
1: பாடல்
0: வந்து பிளே பண்ணதும் நிறுத்திக்கொள்ளலாம். அடுத்து நாங்க பாடக்கூடாது.
1: அது பெரிய விஷயம், அது புரிஞ்சது உங்களுக்கு.

0: கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்த மஃபமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகர் மைக் மோகன்.
2: வணக்கம். பாடுறது உதயகீதம் திரைப்படத்துக்காக இளையராஜனி செயல் வருகிறது பாடல் எஸ்பி அவர்களோட குரல்ல.

0: உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: சுத்தமான 80s வெளிவந்த பாடல்களை இனிமையா கேட்டு சந்தோஷமா நம்ம இருந்தா அழிப்பு ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-7-5-0-0-3 அதே போல
1: அப்படின்னு 0-1-2-7-5-0-0-1
0: கேளுங்க கேளுங்க கெடுகிட்டே இருங்க. இது உங்கள் வாசத்தில் சுவாரகம் கொண்டு வரும் மாதிரி நேர கோதுகலாம்.

0: ரகசியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அம்பலந்துட்டு மாமண்டல பகுதியில் நபரொருவர் கொல்லப்பட்டமை மற்றும் மற்றொருவருக்கு பாரிய காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் அம்பலந்துட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும், காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக மூவர் அவரது வீட்டிற்கு வந்துள்ளதுடன் அவரை கொலை செய்ததன் பின்னர் அவரது தலையை துண்டித்து மாமடல சந்தையில் உள்ள ஒரு சிலை கரையில் வைத்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்ட நபர் கடந்த வருடம் ஜனவரி 2 அம்பலாந்தோட்டு அலைகுட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் எனவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை அம்பலாந்தோட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரான்சின் பாரிஸ் நகரில் டெஃபரம் என்ற 26 வயதுடைய டியூனீஷிய இளைஞர் லூவர் அருங்காட்சியகம் மற்றும் ஒரு யூத ஆலயத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். பிரான்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான டிஜிஎஸ்ஐ அதிகாரிகள் அவரது நடவடிக்கைகள் குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த வார இறுதியில் அவரை கைது செய்திருந்தனர். விசாரணைகளில் அவர் தாக்குதலுக்கான திட்டங்களை மிகவும் தீவிரமாக முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. விசாரணையாளர்கள் அவரது கையடக்க தொலைபேசி, கணினி மற்றும் சில பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் குண்டு தயாரிக்க தேவையான பொருட்களையும் அவர் சேகரிக்க தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை

0: நாங்களும்
1: மழை
2: இருந்தாலும் கூட விட மாட்டீங்கயா நீங்க? அப்படி சொல்லுங்க, அதுதானே அருள்மொழி பேர் வச்சு இல்லாட்டி தேன்மொழி வச்சு பானுல
1: ஜலதோஷம்
0: பிடிக்கும் போது
2: அப்புறம் சொல்லுங்க, தேன்மொழி அருள்மொழி தாரிகா சொல்லி பாடு.
1: இந்த பாட்டு
2: தாங்க, இந்த பாட்டு

0: என்ன பசிந்தப்பா, நீங்க கர்நாடக சங்கீதம் படிச்சீங்களா? கர்நாடக சங்கீதம் படிக்காம வாணிஜியதான் மேலோல போலமாய் பாடி பசிந்து பசிந்து. ரொம்ப நன்றி தாரிகா, எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுப்போம்
1: என்ன.
2: அது ஏதோ சொன்னாங்க, நம்ம அதை பத்தி காலம் சீதையே இல்ல.
0: பாட்டு போடுறோம்.

0: வணக்கம்.
1: வியாபாரம்
2: எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிப்போச்சு.
1: என்ன
2: யோசிக்காதீங்க, சரியா வந்துருமே ஆச்சிக்கா போயிடும். ரூபன்
1: சரியா மதிநேர குதுகம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, சந்தோஷமா இருக்கலாம்.
2: அப்படி போடுங்க, அந்தி மலை பொழிகிறது ஒவ்வொரு கொடையும் இருக்கிறது. சும்மா சின்ன அப்புறம் தாராளம் மீக்கா ரூபன் தானா?
1: மலையான ரூபி, மகரான அசியா, மகரான தினகரன், மற்றும் சின்ன கடை சேர்ந்த வியாபாரிகளுக்காகவும், திருநெல்வேலி சேர்ந்த வியாபாரிகளுக்காகவும், மற்றும்
2: ராஜபாண்டி
3: திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு சூப்பரான பாடல்.

0: நேரம் மதியம் 1:30.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி
4: தான்.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
5: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: மனசு திரைப்படத்துக்காக மனம் மற்றும் ஜானகி பாடிய ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியை ஒழித்து ஓய்ந்திருக்கிறது 102.6 சந்தோஷமாக செவிகளுக்கு விருந்தாய் மாதிரி நேர குதுகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:36 இந்த வேளை நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
2: சந்தலாயிலிருந்து தாரிஷி தேவி
1: போறீங்களா?
2: சரி சரி, போகும் போது வசனம் தான் கேட்டுக்கொண்டு இருக்கணும்
1: என்ன? கண்டிப்பா.
2: அப்ப நீங்க அரபி மொழியெல்லாம் ஆசிக்கா பேசுவீங்களா?
1: ஐட்டானே,
2: நீங்க நல்லா இருக்கீங்க. நான் எப்படி கேக்குறேன் சவுதி மொழியில? கெஃபானி. எப்படி கெஃபானி? நீ அங்க கெஃபானி, இங்க சிவானி. பாட்டு
1: என்ன
2: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு எம்ஜிஎம் பாடுது படத்துல இருந்து
0: நீங்களும் இதே போல பேசணுமா இருந்தா 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்க. இது மாதிரி நேர குதுகல் நிகழ்ச்சி பார்க்கிறது பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு உள்ளது.

0: மோகனின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
1: நடிகர் மோகன்.
0: வழக்கம் பாடுது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்துக்காக இளையராஜன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடுகின்ற ஒரு சுபான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: 106.5 சாப்பாட்டுக்கு வர நேரத்துல வசந்தம் கொஞ்சம் கேக்குறேன். அப்படியா இல்ல, ஃபுல்லா வசந்தம்
3: தான்.
2: அப்புறம் சொல்லுங்க சீதேவி, எப்படி போகுது, என்ன நடக்குது ஊர்ல? மழையா வீலா
3: ஊர்லாம்
4: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணன்னு வந்ததுல இருந்தும் அண்ணா புராணமே பாடிட்டு இருக்கீங்களே, என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது இருக்கேனா தேடுறீங்க இல்லையா?
3: நன்றி
4: செல்லுக்குட்டி லுக்ஸி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான ஜெயா அம்மா, சகோதரர் ஷாருபன், சப்பமல்கந்த, வஸ்தகுமார், ஈடன், சேம்குமார், குணசீரன், முனைவர்களை தனலட்சுமி, வாணிச்சினி, பத்மா, சாந்தி, கோவிந்தராஜா ஆகியோருக்காக இனிய பாடல் ஒன்று தாங்க அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு பாடல் தெரிவிக்கலாம். தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அபுல்ஹாசன் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பதினாலு மும்தாஜ் பேகம்
2: வந்திருக்காங்க. மனசுல உருமாயி அதே மூதூர் வடிவேல் வந்திருக்க அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பட்டித்திடலில் இருந்து எங்கட அபினா வசந்தத்தின் அபிமான நேர் பட்டித்திடலில் இருந்து எங்கட வடிவேல் வந்திருக்கார்.
4: இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. மதுரையில் இருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதுநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான மதுநேர வணக்கம் ஹட்டன் நந்தோணிமலை நவீன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க.
2: சரி, இது மாதிரி நீங்களும் பேசணும், உங்களோட பிள்ளைகளோட பேர் வரும்னு என்ன
4: செய்யணும்? நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-5 0312-5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று வாஸ்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா போஸ்டுக்கும் அந்த போஸ்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே நிகழ்ச்சி செய்து கொண்டு பயணிக்க நாங்களும் தயாராக இருக்கோம் இல்லையா?
2: பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பேராதனை பல்கலைக்கழகத்தின் நியமன ஆணைக்குழுவுக்கு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றும் ஒருவர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை வழங்கும்போது மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான தீர்ப்பை மேல்நீதிமன்ற நீதிபதிகள் பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் அச்சலா வங்கப்புலி ஆகியோரின் ஒப்புதலுடன் நீதிபதி ஜனக டி சில்வா வழங்கியுள்ளார். 2017 ஆண்டில் விரிவுரையாளராக தனது தகுதிகான் காலத்திலும் முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கும் போதும் பாலியல் மற்றும் மனரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக அவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோமுஸ் ஜலசந்தையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடைகள் தொடர்ந்தால் சர்வதேச சந்தையில் ஒவ்வொரு வாரமும் சுமார் 100 மில்லியன் பரல் மசகு எண்ணெய் இழப்பு ஏற்படும் என சவுதி அராம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமின் நாசர் எச்சரித்துள்ளார். தற்போது நிலவும் இந்த முடக்கம் இன்னும் சில வாரங்களுக்கு நீடித்தால் எண்ணெய் விநியோகம் சீரடைய அடுத்த ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். ஹோமுஸ் ஜலசந்தி வழியாக நாளொன்றுக்கோ சுமார் 70 கப்பல்கள் பயணிக்கும் நிலையில் தற்போது அந்த எண்ணெய்க்கு வெறும் 2 முதல் 5 சரிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அடுத்த மடித்தள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: மூன்றாவது முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
2: என்ன
3: செய்ய
1: பாலகிருஷ்ணன்
3: ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இதே மாதிரி என்ன சாப்பாடு
1: விசேஷம்? இன்னைக்கு கோழி.
3: ஐயோ கோழிக்கு தெரியும்.
1: ஐயோ
3: குடும்பத்தோட இருக்கீங்க ஆட்சிக்கான பாட்டு
1: குடும்பத்தோட மனைவி ராசம்பால், மகள் சசிகலா, மகள் சந்திரகலா, ஜெயகலா, உதயகலா, மருமகன் தேச்சி, சந்திரமோகன் மற்றும் உங்களுக்காகவும் நான் தங்கச்சிக்காகவும் எல்லாத்துக்காகவும் வசந்தங்களுக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் நல்ல பாட்டு
3: நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: அபுல் பயந்துட்டீங்க, அவங்க பெரிய லிஸ்டே சொல்றீங்க,
3: குடும்பம் சொல்ல 150 பேர் வருவாங்க நினைச்சேன்னா வீட்டில் எல்லாம் நாளும் அப்படின்ற மாதிரி
0: நினைச்சேன்.
3: நண்டும் கோழியும் பிரச்சனை தான் என்ன?
0: ஆமா ஆமா.
3: பொன்மன்
0: செல்வன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: வாய்க்குருசியா சாப்பாடு பாட்டு கூட்டி கொண்டு போக இது ஏறப்படையே நினைச்சியா? கொடுத்த காசு இத்தான் கிடைக்கும், கொடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடல குடி செத்துரு.
2: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: உண்மைதான்.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: சப்ராஸ்
3: உங்களோட தெளிவு இல்லாம கொஞ்சம் அழைப்பு, கொஞ்சம் சிக்னல் சவுண்ட் கொஞ்சம் குறைச்சி வாங்க. வானொலி பெற்றி ஸ்ரீதேவி.
2: சப்ராஸ்
1: எப்படி இருக்கீங்க? சப்ராஸ்
3: எங்க?
2: வணக்கம்.
3: யோசிக்காம சொல்லி, தம்பி எங்க இருந்து பேசுறீங்க? தாரு பேசுறீங்க? ஸ்ரீதேவி
1: கலாவதி,
3: எப்படி இருக்கீங்க? கலாவதி
2: நேற்று கூடி ஏன் மழை இதே இல்லை பட்டு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாங்க தலை தேவை அம்மா தங்கனப்பா தனுவண்ணா நவீன தங்கச்சி சுஷாந்த தம்பி
1: சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றோம்.
3: நன்றி
2: நன்றி
1: நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். மலைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-3-2-7-5-0-0-1 அதே போல
3: 0-3-2-7-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1

0: அக்கமக. ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமக டாய்?
2: அண்ணனோட அக்கமக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பள பள பளக்கும்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
2: மச்சி போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: வசந்த மெஃபமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
1: நடிகர் மோகன்.
0: ஒழிக்கும் பாடல் இது தென்றலை எண்ணி துடு திரைப்படம்.

0: கேட்டு அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: செவ்வாயாகம் கொண்டு வரும் மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீண்ட மதியம் 2 மணி கடந்த 48 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. நாங்க அப்படியே 20 நேரத்துக்கு வந்துட்டோம் இல்லையா?
3: நேரம் வளர்ந்தா செய்யும் இல்லாடி கஷ்டம் தானே?
2: கஷ்டம் இல்லையா? அடுத்தவங்க
3: வரணும்.
2: வணக்கம். மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். ரொம்ப சுணக்கமாயிருக்கி. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். யார் இது? கல்முனையில இருந்து. என்ன பேர்? கொஞ்சம் ரேடியோ சவுண்ட் குறைச்சு வச்சுட்டு வாங்க பாப்போம்.
3: ரேடியோ சவுண்ட கூட்டி வச்சு பேசினா நீங்க பேசுறதும் எங்களுக்கு விளங்காது, நாங்க பேசுறதும் உங்களுக்கு விளங்காது.
2: சரி,
3: யார் பேசுறதும் யாரு விளங்க?
2: வாழ்த்துக்களை கூறுவதாக சத்தியமூர்த்தி காமராஜ் இருக்கிறார். ஐஜி செவ்வாய்க்கிழமை மதிநேர குதுகம் நிகழ்ச்சியோடு நாங்களும் இழந்திருக்கின்றோம். சிவானி அபுல்ஹாசன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. பலங்குடியில இருந்து குமாரி.
3: நல்லா இருக்கேன் குமாரி.
2: அதே போன்று அன்பான வணக்கம். நானும் செவ்வாய் ரகம் கொண்டு வரும் மதிநேர குதுகோல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற தொண்டை மாணவர் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாரு. தூத்துக்குடியில சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. ஆயக்கா அண்ணா அன்பான வணக்கம். நிகழ்ச்சி வேற லெவல், சூப்பர் சாங் செலக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திஸ்ஸ மகாராமில இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மதிநேர வணக்கம் அண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கிறாரு. மனைவி நதீரா, தம்பி இன்ஷாப், மகன் அல்தாப் மற்றும் கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டல்ல இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? அங்கு வேலை செய்யக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அகிலா, தம்பி ராசா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் மதிநேர வணக்கம். ஏண்ட ஈர கொல அபுள் சந்தோஷமான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சபமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாரு. ஆயிருவருக்கும் வணக்கம். பாடல்கள் சூப்பர், வாழ்த்துக்கள். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. தாமோதரன், சந்திரிகா, கவிலாஷினி, திஸ்மிதா, யுவன் ஷாய் மற்றும் குடும்ப உறவுகள் யாவருக்கும் பாடல் தாங்கன்னு சொல்லி தாமோதரன் சந்திரிகா வந்திருக்கிறாங்க. புசல்லாவில இருந்து ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் இருவருக்கும். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நற்பட்டி முனையை MTA சத்தார் ஓய்வுநிலை அதிபரான சத்தார் வந்திருக்கிறாரு. அதே போல மீப்பெட்டி கந்தில இருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்குது என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரியாஸ் வந்திருக்கிறாரு. கிமியாந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க பலாங்குடியில இருந்து. அதே போல நிகழ்ச்சியை நானும் ரொம்ப சிம்மா கேட்டுக்கொண்டிருப்பதாக ஒல்லிக்குளம் மீக்கு முகமது மட்ராஃபி வந்திருக்கிறாங்க. முகமது மர்தாஃபீர், முகமது சகீதர் மற்றும் சுப்பையா ஆகாஷ் ஆகருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களோடு பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும், அதே போல தம்பி சுஜா மற்றும் அஜித் பாடலுக்காக தாங்க வேலைகளில் இருந்து தர்ணியகல ஜீவா வந்திருக்கிறாரு. இவர்கள் மீது கூட நிகழ்ச்சியில் அடுத்தும் வருகிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷன, வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
1: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்களும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டி தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்க முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நாங்கள்
1: ஹாசன்.
0: நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஃபானே. நன்றி சொந்தங்களே.

0: அழுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: கட்பிட்டி ஆலங்குடா பகுதியில் இலங்கை கடற்படை நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 622 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேகநபர்கள் கைதாகினர். இதன்படி வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான விஜயத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கட்பிட்டியின் ஆலங்குடா கடற்பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது அப்பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு டிங்கி படகும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட சந்தேக நபர்கள் ஆணவாசல் பகுதியைச் சேர்ந்த 29 மற்றும் 30 வயதுடையவர்கள் என தெரிய வருகிறது. சந்தேக நபர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக டிங்கி படகு மற்றும் பீடி இலைகள் என்பவற்றுடன் புத்தளம் கலால் திணைக்கள் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஈரானிலிருந்து சீனாவிற்கு எண்ணெய் விற்பனை மற்றும் ஏற்றுமதியை எளிதாக உதவாக்குவதாக கூறப்படும் 12 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தடைகளை விதித்துள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பீஜிங்கில் சீன தலைவர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கவிருக்கும் சில நாட்களுக்கு முன்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தை
5: நிமிர்ந்த நடை

நன்றி சிவானி மற்றும் அபுல்காசன் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமானது ஒரு மாலை பொழுது வணக்கம் இணைந்திருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இன்றைய நாளிலும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே அஸ்வின். தொடர்ந்தபடி 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில ஏராளமான விடயங்களை பார்க்க போகிறோம். விளையாட்டு தகவல் இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் இலங்கை மற்றும் வெளிநாட்டு இந்திய உலக தகவல்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்கள், அதோடு குட்டி ஸ்டோரி, அதோடு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. உங்களுடைய தகவல்களையும் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இணைந்தீர்கள். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.

ஒளிதோய்ந்தது பாடல் கிழக்கு கரை திரைப்படத்துக்காக அழகாக ஒளிதோய்ந்திருக்கிறது. தொடர்ந்து போட்டுத்தாக நிகழ்ச்சியிலே சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றையினாலும் உங்களுக்காக ஏராளமான தகவல்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறது. சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலையில் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 318.57 ஆகவும் விற்பனை பெறுமதி 326.13 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. ஸ்டெர்லின் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 431.34% விற்பனை பெறுமதி 444.54% ஆகவும் பதிவாகி இருக்கிறது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 373.10 ஆகவும் விற்பனை பெறுமதி 384.99 பதிவாகி இருக்கிறது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 231.30 ஆகவும் விற்பனை பெறுமதி 239.51 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 228.20 ஆகவும் விற்பனை பெறுமதி 238.2 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 248.75 ஆகவும் விற்பனை பெறுமதி 258.45% ஆகவும் பதிவாகி இருக்கிறது.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பல்வேறுபட்ட தகவல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியும். அடிப்படையில் இந்தியா பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே ஒரு சோகமான விடயம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய மாநிலம் தெலுங்கானாவில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜோடி ஒரே மாதத்தில் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்கள் தெலுங்கானா சித்திப்பேட்டின் கொமுரவெல்லியைச் சேர்ந்த நிவினை மற்றும் 21 வயதான அஞ்சலி என்ற பெண்ணும் ஒரு ஆண்டுகளாக காதலித்திருக்கிறார்கள். இருவரும் தங்களுடைய காதலை தங்களுடைய பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களுடைய சம்மதத்தோடு ஏப்ரல் மாதம் 9 திகதி வினய் அஞ்சலி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். பின்னர் வினய் கூலி வேலையும் அஞ்சலி தையல்காரராகவும் இருந்திருக்கிறார்கள். திருமணமான சில நாட்களிலேயே அவர்களுக்குள் ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சண்டையின் பிற்பாடு இந்த சண்டை முடிவடைந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அஞ்சலி என்ற அந்த பெண் வந்து தூக்கு போட்டு உயிரிழந்திருக்கிறார். பின்னர் வந்து மனைவி இறந்த செய்தியை அறிந்த வினயும் வந்து மரத்தில் தூக்கிட்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த விடயம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், திருமணம் அதுவும் ஒரு வருடமாக காதலித்து திருமணமான ஒரே மாதத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அந்த காதல் ஜோடி அடுத்தடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த சம்பவம் அந்த பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் நடந்திருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், இந்தியாவினுடைய சட்டீஸ்கர் மாநிலத்தில் தர்பூசணி பழம் சாப்பிட்ட 15 வயது பையன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறார். இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்பூசணி சாப்பிட்ட சிறுவர்கள் சமீபத்தில் மும்பையில் தர்பூசணியை சாப்பிட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறவுக்கார சிறுவர்கள் வந்து உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் வந்து கொஞ்சம் அண்மைய நாட்களில் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் சட்டீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு வெவ்வேறு கிராமங்களில் இருந்து உறவினர் பிள்ளைகள் வருகை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய மாமா வீட்டுக்கு வந்த அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி ஒன்றை சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு 4 சிறுவர்கள் கடுமையான வாந்தியும் வயிற்றுப்போக்கும் மூச்சு திணறலும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய நிலைமை மோசமாகவே அந்த குடும்பத்தினர் அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். பிள்ளைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் அகிலேஷ் என்ற அந்த சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மற்ற 3 பிள்ளைகளும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையிலேயே வெட்டி வைக்கப்பட்ட தர்பூசணி திறந்தே வைக்கப்பட்டிருந்ததால் அதில் கிருமிகள் ஏதாவது பரவியிருக்கலாம் என்றும், அதை மாலையில் சாப்பிட்டதால் பிள்ளைகளுக்கு கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த அகிலேஷின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு ஆக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அந்த தர்பூசணி மற்றும் வீட்டில் இருந்த மற்றொரு தர்பூசணி ஆகியவை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தினின்று ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் மோகன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான தகவல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளை நகரப்பகுதியில் கடும் மழையினால் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இந்த மழையினால் பண்டாரவளை தர்மவிஜய மாவட்ட பகுதியில் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டதால் 2 அடி உயரத்துக்கு நீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியிலே போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதோடு பாதசாரிகள் மற்றும் வர்த்தக நிலை உரிமையாளர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழையினால் மலையக பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடையே பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அவதானத்தோடு செயல்படுமாறும் கால்வாய்களை மறைக்கக்கூடிய அல்லது போனால் அடைக்கக்கூடிய வகையில் குப்பைகளை போட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் வெளியாக இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் உரத்தின் விலைகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு மேலதிக உரமானியத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மத்திய பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னே இது தொடர்பான இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த விசேட திட்டத்துக்கான நிதியை திரைசேரி மூலம் ஏற்கனவே ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது நாட்டில் உரத்தட்டுப்பாடு நிலவவில்லை என்ற போதிலும் சர்வதேச சூழலை கருத்தில் கொள்ளும் போது எதிர்காலத்தில் உரத்தின் விலைகள் அதிகரிக்கும்.

தோட்ட உரிமையாளர்களுக்கும் இந்த உதவி வழங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஹெக்டேருக்கு 5000 ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் வரை 10,000 ரூபாய் மேலதிக நிவாரணம் நெட் பயிர் செய்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நிலவக்கூடிய சர்வதேச போர் சூழலை கருத்தில் கொண்டு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கும் தலா 5,000 ரூபாய் வரைக்கும் மேலதிக மானியத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. விலை அதிகரிப்பினால் விவசாயிகள் எதிர்நோக்கக்கூடிய நிதி சுமையை குறைப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் எனவும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது.

0: அழுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மே மாதத்தின் முதல் 10 நாட்களில் மாத்திரம் 46,606 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 18,533 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அத்துடன் இக்காலப்பகுதியில் சீனாவிலிருந்து 3,472 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 2,517 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 2,441 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 10ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,22,883 ஆக பதிவாகியுள்ளது. அவர்களில் இந்தியாவிலிருந்து 2,08,451 பேரும், ரஷ்யாவிலிருந்து 74,628 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 91,362 பேரும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட 3 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததையடுத்து ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகள் மீண்டும் மோதலில் ஈடுபட்டுள்ளன. ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையில் கண்டுபிடிக்கப்பட்டு வந்த 72 மணிநேர போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. போர் நிறுத்த காலாவதியான சில மணிநேரங்களிலேயே யுக்ரைன் மீது ரஷ்யா 200க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யுக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 4 காயமடைந்துள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை

0: என்னாசை மச்சான் திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகான ஒரு பாடல் அப்படி ஒளி துவந்திருக்கிறது. சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், குட்டி ஸ்டோரி.
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சார், இன்னைக்கு குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரண்டு கற்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் கூட அதுல வரக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்மளோட கண்ணோட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு அழகான ஆற்றுங்கரையிலே ஒரு பெரிய பாறை இருந்ததாம். அந்த பாறைகள் காலப்போக்குல உடைஞ்சு இரண்டு கற்களா பிரிஞ்சுதான். முதல் கல் சொல்லுது ஒரு சிற்பியோட கைக்கு போச்சு. சிற்பி ஒளியால செதுக்கும் போது அது சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய வழிகள் வந்து எதிர்காலத்துல ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தை எனக்கு அமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழி எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா இருந்ததான். கொஞ்ச நாள்ல அது ஒரு அழகான சிலையா மாறிச்ச. மக்கள் அதை கோயிலுக்குள்ள வச்சு மாலை போட்டு கற்பூரம் காட்டி வணங்கினாங்களாம். இரண்டாவது கல் வழிய தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சு எதுக்குமே பயன்படாம எதுக்குமே போகாம ஒதுங்கி இருந்ததான். அதே கோயிலோட வாசல் படியில ஒரு சாதாரண கல்லா வந்து அதை கொண்டு போய் போட்டாங்க. இப்ப வாசல்படியில் இருக்கக்கூடிய அந்த கல்ல உள்ளே இருக்கிற சிலையை பார்த்து அழுதுகிட்டே கேட்டுச்சான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே பாறையில இருந்து தான் உடஞ்சி வந்தவங்க, ஆனா உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதை? எல்லோரும் முன்ன வணங்குறாங்க, ஆனா என்ன மட்டும் மிதிச்சுட்டு போறாங்களே. அதுக்கு அந்த சிலை அமைதியா பதில் சொல்லிச்சான், அன்னைக்கு உள்ளி கொடுத்த வலியை நான் ஏத்துக்கிட்டேன், அதனால இன்னைக்கு நான் சிலையா இருக்கேன். நீ அன்னைக்கு அந்த வலியை தட்டி கழிச்ச, ஆனா இன்னைக்கு மிதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே சிற்பியோட ஒளி மாதிரி தான். அந்த வழியை பயந்து தட்டி கழிச்சோம் அப்படின்னா நம்ம சாதாரண வாசப்படி கல்லாவே நின்றுவோம். அந்த வழியை தாங்கி போராடணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நாம ஒரு அழகான சிலையா மிளிர முடியும். சோ நேயர்களே, கஷ்டங்கள் வரும்போது பயப்படாதீங்க, அது உங்களை சிதுக்கிற காலம் அப்படின்னு நினைச்சு முன்னேறிட்டே போங்க.
1: Story.

0: அவசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிமை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
3: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

நான் பாடும் பாடல் திரைப்படத்திலே அழகானது ஒரு பாடல் அப்படி ஒளி தோய்ந்திருக்கிறது. போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் ஏராளமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையில் மத்தியஸ்தம் செய்ய முன்னாள் ஜெர்மன் சான்சலர் ஒருவரின் பெயரை ரஷ்ய ஜனாதிபதி புடின் பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிலையில் ஐரோப்பிய அரசாங்கங்கள் அவரது பரிந்துரையை ஏற்க மறுத்திருக்கின்றன. புடின் பரிந்துரைத்த ஜெர்மன் தலைவர் ரஷ்ய ஜனாதிபதியான புடின் 4 ஆண்டு ரஷ்ய உக்ரைன் போர் முடிவை நோக்கி செல்வதாக தான் கருதுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு சரியான நபர் என தான் முன்னாள் ஜெர்மன் சான்சலரான கேஹார்ட் ஸ்க்ரோடரை தான் கருதுவதாக புடின் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஐரோப்பிய அரசாங்கங்கள் புடினுடைய பரிந்துரையை ஏற்க மறுத்திருக்கின்றன. பிரசல்ஸில் கூட்டம் ஒன்றில் பங்கேற்க ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக உள்ளதையும் புடின் அமைதியாகவே உண்மையாகவே ஐரோப்பிய அமைதி மற்றும் தற்பாதுகாப்புக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதையும் நம்புவதாக இல்லை. அதோடு புடினுடன் நெருக்கமான நட்பு வைத்துள்ளவரும் ரஷ்ய நிறுவனங்களுக்காக வேலை செய்தவருமான முன்னாள் ஜெர்மன் சான்சலரான கேஹார்ட் ஸ்க்ரோடர் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் இதனை மறுத்திருக்கிறார்கள். புடின் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் இருதரப்பிலும் தானே இருக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னாள் ஜெர்மன் சான்சலரான கேஹார்ட் ஸ்க்ரோடரை அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வைக்க விரும்புகிறார் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்தோடு ஐரோப்பாவுக்கான ஜெர்மன் அமைச்சரான குந்தர் கிரிச்பம் கூறுகையில் முன்னாள் ஜெர்மன் சான்சலரான கேஹார்ட் ஸ்க்ரோடர் புடினிடம் பெரும் செல்வாக்குடையவர் என்றும் அவருக்கு நேர்மையான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குணாதிசயங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய நாளிலே பேசுபொருளாக இருக்கிறது.

வணக்கம் வசந்தம். மக்கள் சூடிய மகுடமே மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: சரி, வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நல்ல ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டை பொறுத்தவரையில் களிமண் தரை போட்டியான இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் ரோம் நகரிலே நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று வருகிறார்கள். பெண்கள் ஒற்றையர் பிரிவு நாலாவது சுற்றில் அமெரிக்காவினுடைய ஜெசிகா பெகுலா ஆஸ்திரியாவின் அனஸ்தேசியா பெடபோவாவுடன் மோதியிருந்தார். இதில் சிறப்பாக ஆடிய ஜெசிகா பெகுலா 7-6, 8-6 மற்றும் 6-2 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்தார். மற்றொரு போட்டியில் வீராங்கனையான ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரிவா 6-3 மற்றும் 6-3 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் எலைஸ் மேர்டனை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்தார். சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் இருக்கிறது. வங்கதேசம் பாகிஸ்தான் இடையிலான முதல் டெஸ்ட் டாக்காவிலே நடைபெற்று வருகிறது. வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 413 ரன்கள் குவித்திருந்தது. பொறுப்புடன் ஆடிய சாண்டோஸ் சதம் அடித்திருந்தார். மெமினோஸ் கக் 91 ரன்னில் அவுட் ஆனார். தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 386 ரன்கள் எடுத்திருந்தது. 87 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் தொடர்ந்து ஆடிய வங்கதேசம் 4வது நாள் முடிவில் 3 விக்கெட்டுகளுக்கு 152 ரன்கள் எடுத்திருந்தது. 27 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் தொடர்ந்து ஆடிய வங்கதேசம் 4வது நாள் முடிவில் 3 விக்கெட்டுக்கு 152 ரன்கள் எடுத்திருந்தது. மொமினுவல் ஹெக் அரைச்சதம் கடந்து 56 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த நிலையில் வங்கதேச அணிக்காக 5000 ரன்கள் எடுத்த 3வது வீரர் என்ற சாதனையை மொமினுவல் ஹெக் படைத்திருந்தார். இவருக்கு முன் முஸ்பிகுர் ரஹீம் தமிம் இக்பால் ஆகியோர் 5000 ரன்களை கடந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். சரி, ஒலிக்கு வரக்கூடிய பாடலோடு நான் பிடிபிட்டு செல்ல போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு. மற்றொரு நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்து கொள்ள வருகிறார்கள் ஆர்ஜி சிவா மற்றும் ஆனந்தி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர் இன்று முதல் சுயாதீன உறுப்பினர்களாக செயற்பட தீர்மானித்துள்ளனர். பொது எதிரணியில் எவ்வித ஒற்றுமையும் இல்லை என்பதால் தாம் இத்தீர்மானத்தை எடுத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை கொழும்பு மாநகர சபை மேயர் திருமதி பிராய்கலி பல்தசார் தலைமையில் கொழும்பு மாநகர சபை கூடிய போது பொது எதிரணி உறுப்பினர்கள் மூவர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்தனர். சுயேட்சைக்குழு ஒன்று தலைவர் ஹுசைன் மன்சீல், தேசிய மக்கள் கட்சி உறுப்பினர் இந்திக்க சஞ்சீவ, ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சுனந்த பத்ரன் ஆகியோர் இவ்வாறு இன்று முதல் சுயாதீன உறுப்பினராக செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: வீட்டிலிருந்து தமது கடமைகளை முன்னெடுத்தல், எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தல் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்க யுத்தம் இன்னும் நிறைவடையவில்லை என்பதால் பிரச்சினைக்குரிய நிலைமைகளை முகாமைத்துவம் செய்வதற்காகவே பிரதமர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மத்திய கிழக்கு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதனால் உலக அளவில் எரிபொருள் விலை அதிகரித்து வருகிறது. இதற்கு முகம் கொடுக்க வீட்டிலிருந்து பணி செய்தலை மீள ஆரம்பிக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வெளிநாட்டு பயணங்களை மட்டுப்படுத்துமாறும் தங்கம் கொள்வனவு செய்வதை குறைத்துக் கொள்ளுமாறும் மோடி இந்திய மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான மணித்தியால செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசாகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: பொன்மன செல்வன் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடலோடு இன்றைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஆரம்பமாகி இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சிவா. நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 0012-1125-001 அப்படி இல்லாட்டி 0012-1125-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் உங்களோட பேச முடியும். இன்றைய தினம் எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகங்கள், அதுதான் ரீசன்.
1: சிவாவுக்கும் ரொம்ப பிடித்தமான,
0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் நான் இங்க இருக்கிறேன் உங்களுக்கு விளங்கலையா?
1: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
2: என்ன
1: செஞ்சிருக்கீங்குமார்? அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக கேட்க விரும்புறீங்க?
2: சசிகுமார், வெளிமட செல்வராம், பம்பிட்டி 500 வீட்டு திட்டம் சுரேன், அலன்குமார், பிஜரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், அருள்மொழி, பம்பிட்டி ராசையா, தலவக்கல் கிருஷ்ணபக்தன், மச்சந்திரன், பாதுக்க சின்னத்தம்பி, மும்தா தேகம், ராஜமாணிக்க ராஜேந்திரன், கொழும்பு சாம்குமார், வத்தலை ஐயா தம்பி, கொச்சிக்காடு ஈரன், இவர்களுக்காக கேட்போம்.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
0: நன்றி நன்றி. சூப்பர். இதே மாதிரி கால் பண்ணி அப்படின்னு சொன்னா எங்களோட நிகழ்ச்சியில பேச முடியும். பாடுதாகம் விரலான ஒரு பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ்

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:15.
2: வசந்தம் FM 102.6.

சிறு உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்

0: முக்கியமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: 102.6 102.8 செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சூப்பரான பாடல் பாட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். இதே மாதிரியான இடைக்கால பாடல்கள் தொடர்ந்து 9 மணி வரைக்குமே நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் மாலை, வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம். யார் இது?
2: ரபல்ல ராஜேந்திரன், கல்கிசையிலிருந்து கேட்கிறேன்.
0: கல்கிசையிலிருந்து ராஜேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல, சுகமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சுகமா இருக்கீங்களா?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜேந்திரன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: வசந்த கேட்டு வேற போக வேலை இல்லையே. நம்ம
1: அப்படியா? இடைக்கால பாடல்கள் எல்லாம் பிடிக்குமா ராஜேந்திரனுக்கு? செவ்வாய் ராகம் தானே, அதனால இன்னைக்கு நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா இடைக்கால பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் வசந்த வானொலியில.
2: நல்ல பாடல் இருந்தா என்ன கேட்க நல்லா
0: இருக்கும்.
1: சரி ராஜேந்திரன், இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
2: நம்ம பேர பிள்ளைகளுக்காக, தன்சியாங்கிற பிள்ளை பக்கத்துலயே இருக்கு, அந்த பிள்ளைக்காகவும் மற்றும் எல்லா பேர பிள்ளைகளுக்காகவும் கேட்போம். வசந்த நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டு மேய்க்க.
2: நன்றி.
1: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க.
1: நிறமாலை 5:40.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வாய்ப்பும் இல்லை.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: சுறுசுறுப்பாக செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறோம்.
3: மனதுக்கேதமான இடைக்கால பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்குமே நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க.
2: எனக்கு வந்து அந்த சிக்னல்ல நிக்கிற மாதிரியே இருக்கு நீங்க பேசுறது.
3: அப்படியா, உங்களுக்கு இருக்கும். ஏன்னா தெரியுதானே எனக்கு என்ன பிரச்சனை, அதனால எனக்கு தெரியும். சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ்டர், கூலான மாலை. வணக்கம.
3: வணக்கம் அன்பான மாலை நிற. வணக்கம், யார் இது?
2: அப்புறம்
3: சொல்லுங்க ரவி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரவி
4: வேலையோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன்.
3: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா ரவிக்கு?
4: நல்ல துள்ளல் பாடலா தாரீங்க. இந்த டைம்க்கு ஏத்த மாதிரி பாடல்
2: இது. அந்த நிலவு தூங்கு நேரம் துள்ளல் பாட்டு.
3: அது ஸ்டார் சாங்.
4: இல்ல தூங்கலே.
3: அது தானே.
2: நம்ம தூள்ளது போல.
4: இல்ல தூங்குறதுக்கு டைம் இருக்கு.
3: டைம் இருக்கு. மத்தா ரவி, அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ரவி?
4: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. அங்க எப்படி, நல்லா இருக்காங்களா?
3: இங்கேயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
4: அடுத்த முனுக்கு எனக்கு ஒரு சாங் வேணும்.
3: என்ன பாடல்?
4: வெற்றி விழா படத்துல இருந்து மாறுபோ பாடல் வேணும்.
3: மாறுபோ. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
4: ஓகே. அனைத்து வசந்த சொந்தங்களுக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் பாடல் தாங்க.
2: ஓகே, நன்றி.
4: நன்றி.
2: சூப்பர்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் மெருகான வரிகள் பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: அப்படியே நல்ல பாட்டு ஒண்ணு போட்டிருந்தீங்க.
1: அப்படியா?
0: ஆமா,
1: நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் பாலசுப்ரமணியமும் ஜானகி இருவரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பாடல் பாடியிருந்தாங்க. அந்த சூப்பரான பாடலோடு இரண்டாவது மணித்தியாலம் அப்படியே ஆரம்பிக்கிறது.
0: என்ன இதே மாதிரி வேற லெவலான இடைக்கால பாடல்களோடு நாங்கள் இன்றைய தினம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா வேறு லெவலில் ஒரு பீமில் வந்து ஒரு ஆட்டம் பாட்டதுக்கு தான் ஒரு பஞ்சமாக இருக்கே தவிர அவ்வளவு சூப்பராக நாங்கள் கொஞ்சம் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வெளியில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
1: அதே மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0702-275-0002-0703-715-711 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க.
0: நீங்க நம்பர் சொன்னோன்னு விழுந்தடிச்சு கால் பண்றாங்க.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: மா சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உமா சந்திரன். இன்னைக்கும் அழைப்பில் ஏதோ சிக்கல் மாதிரி விளங்குதே.
0: அது 12 ராசிகளும் உச்சம் பெற்ற ஒருவன் கவரேஜ் இல்லாட்டிக்கும் பேசுவான், இருந்தாலும் பேசுவான்ற வரை தான் இவரு.
1: உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: எனக்கு தமிழ்ல பேசினாலே விளங்காது, ஜப்பான்ல பேசுறீங்க.
1: சரி உமாச்சந்திரன், உங்க அழைப்பில் வந்து ஏதோ சிக்கலா இருக்கு. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.

0: வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் ஒழித்த வண்ணம் இருக்கிறது. என்ன சிவா, அமைதியா இருக்கீங்க?
1: ஒண்ணுமே இல்ல.
0: அப்படியா, மௌன விரதமா? சரி, இப்ப
1: பேஸ்புக் பக்கமாக நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரையும் இணைத்துக் கொள்வோம்.
0: ஆய் சிஸ்டர் அண்ட் ப்ரோ, அன்பான மாலை நிற வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இதே ரத்னம் மாரியம் பதியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய மாலை நிற வணக்கம் அண்ணா அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வேறுவழி ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். அணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கருங்காலிச்சாலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: காயத்ரி வந்திருக்காங்க, யாழ்ப்பாணத்தில இருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களை இணைத்துக் கொள்ளுங்க. இருவரும் எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அன்பான வணக்கங்கள், எங்களுக்காகவும் நல்லதொரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ரெக்ஸ் அணிஞ்சிருக்காரு நிகழ்ச்சியோடு, ஹாய் சொல்லி வந்திருக்காரு. ஓகே, அது மாதிரி அன்பான வணக்கங்கள், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் நல்ல நல்ல பாடல்கள் தந்துட்டு இருக்கிறீங்க. எங்களை இணைத்துக் கொண்டு நல்ல பாடு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்காகவும் தாங்கன்னு சொல்லி இன்னொரு சொந்தம் அணிஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி.
0: சரி, இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் வருது.
1: ஓகே,
0: சிசிஎன் திரைப்படத்தில் இருந்து.
1: அது அது

0: லாப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
2: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின்னா நாக்கு தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின்னா நாக்கு தின்றுக்கிட்டு

0: கண்ணன் திரைப்படத்திலிருந்து கவிதை கேளுங்கள். ஒரு சூப்பரான பாடல் கிட்ட நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கோம். கவிதை எல்லாம் கேக்குறீங்களா?
1: ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாடல்.
0: நல்ல பாடல் என்ன?
1: ஆமா, நான் வந்து ஆழ்ந்த தியானத்துக்கே போயிட்டு பாடல கேட்டு.
0: வாணி ஜெயராம் அவரோடு இணைந்து ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு சூப்பரான பாடல் அந்த பாடல்.
1: ரைட், ஓகே. இது மாதிரி சூப்பரான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட அப்படியே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க முடியும். ஸோ கால் பண்ணுங்க 0121-2275-0001 அப்படி இல்லாட்டிக்கு 0121-2275-1111 கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட பேசவும் முடியும், நல்ல பாடல்களை கேட்கவும் முடியும். அதாவது என்னதான் ஜென்சி அப்படி இப்படின்னு போய் நாங்கள் வந்து அந்த மாதிரி பாடல்களை கேட்டாலும் கூட இந்த இடைக்கால பாடல்கள் விரல்கள்
0: தான். உண்மையாகவே எனக்கும் பிடித்த பாடல்கள் எல்லா பாடல்களுமே. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க நீங்க? ரொம்ப நன்றி சாந்தி. அண்ணாவோட கோவமா சாந்திக்கு? அப்படியா? அப்புறம் சொல்லுங்க சாந்தி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு பாடல் சொல்லுங்களே.
0: என்ன பாடல் சாந்தி?
2: இந்த
0: பாடல் ஞாபகம் வர மாட்டேங்குதா உங்களுக்கு? பேசின சந்தோஷத்துல பாடலையும் மறந்துட்டீங்க என்ன?
2: நல்ல ஒரு பாடமாக மறந்துட்டேன் பாட்டக்கா. மழை இந்த கல்யாணத்துக்கு அந்த பாட்டு படிக்கிறார் ரயணி, அந்த அந்த பாட்டு எனக்கு தெரியும். தெரியுங்களா?
1: ஒரு பெண்புறா பாட்டா?
0: அண்ணாமலை படத்துல
1: இருந்தா
0: பாடலுக்கு
1: இப்பதான் தெரியுது. நான் இல்ல ஒரு ஆள் இருக்கல வட குந்தி திருக்கண்டு பாண்டி நம்மளுக்கு சரியான டென்ஷன் மை சன் வை.
0: சரி நன்றி சாந்தி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நன்றி.

0: வாரத்தின் இந்நாள் செவ்வாய் ராகங்கள்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. வசந்தம் FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரியல் அமெரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: நேரம் இரவு 7 மணி.
1: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சட்டத்துக்கு மேலாக எவரும் இல்லை. அதிகாரம், பணம், அரசியல் தொடர்புகள் கவனித்துக் கொள்ளப்பட மாட்டாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. 2 மணித்தியாளங்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்த மஹிந்த. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உக்கிரம், அடைமழை, வான்பாய் ஆரம்பித்த நீர்த்தேக்கங்கள், மண் சரிவு அபாய எச்சரிக்கை. ஐஸ் மற்றும் கோஸ்ராக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட தேரர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில். சுயாதீன உறுப்பினர்களாக மாறிய கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர். எரிபொருள் நெருக்கடி உக்கிரம் அடைகையில் வீடுகளில் இருந்து தொழில் ஆற்றுமாறு இந்தியர்களிடம் மோடி கோரி.

0: நாட்டு செய்திகள். வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். அரசியல் தொடர்புகளின் பெயரில் சட்டம் அமுலாகாது எனவும் நாட்டுக்குள் இருந்த கலாச்சாரம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்தார். சகலவற்றுக்கும் மேலாக சட்டம் அமுலாகும் கலாச்சாரம் நாட்டுக்குள் கட்டியெழுப்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். டெத்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கிய 500 பில்லியன் ரூபாவுக்கான வேலைத்திட்டங்களை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். டெத்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கிய 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் ஆகிய சகல கொடுப்பனவுகளும் மாத்தளை மாவட்டத்தில் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்பு கூடத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. டெத்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் சொத்து சேதங்களுக்கு நட்டகடு செலுத்துவது, வீடுகளை வளமைக்கு கொண்டுவரும் வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அதேபோல் மாத்தளை நகர அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மதிப்பீடுகின்றி நட்டுகீடு வழங்கக்கூடிய சகல வீடுகளுக்கும் தற்போது நட்டுகீடு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மண்சரிவு அபாயம் காரணமாக வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு நட்டுகீடு வழங்குதல், வீடுகளுக்கு வாடகை வழங்குதல், தேசிய கட்டிட ஆய்வகத்தில் அறிக்கை வழங்குதல் உள்ளிட்ட பல வேலைத்திட்டங்களின் முன்னேற்றத்தை ஜனாதிபதி இங்கு கேட்டறிந்தார். மாத்தளை மாவட்டத்தில் அழிவடைந்த பாடசாலைகளை மீள கட்டியெழுப்புவதற்கு கல்வி அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு காணியை விடுவித்தல் மற்றும் புதிய பாடசாலை கட்டடங்களை நிர்மாணிப்பதன் முக்கியத்துவம் ஆகியன இங்கு தெளிவுபடுத்தப்பட்டன. சுற்றுலா தொழில்துறைக்காக விசேட முக்கியத்துவம் பெற்றுள்ள ரிவஸ்டன் வீதி மற்றும் கலவெல மாத்தளை வீதி இதன் நிர்மாணங்களை துரிதப்படுத்துமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் மாத்தளை நகர அபிவிருத்தி திட்டம் மற்றும் தம்புள்ளி வைத்தியசாலை வேறு இடத்துக்கு கொண்டு செல்லும் வேலைத்திட்டம் தொடர்பிலும் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி, ஒழுக்க சீரான நாட்டை உருவாக்க வேண்டுமெனில் சகலரும் சட்டத்துக்கு அடிபணியும் சமூகத்தை உருவாக்க வேண்டுமெனவும் தெரிவித்தார். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில், கடமையை செய்ய எவரும் அச்சப்பட வேண்டாம், மோசடி செய்வதற்கு அச்சப்படுங்கள், நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது சட்டத்துக்கு அஞ்ச வேண்டும், அப்படி இல்லையெனில் நாடாக முன்னோக்கி செல்ல முடியாது. எமது நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருந்தது, அரசியல்வாதிகளோடு தொடர்பிருந்தால், அதிகாரம் இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாயாது என்ற நிலைமை இருந்தது. அப்படி ஒரு நாட்டில் முன்னோக்கி செல்ல முடியாது. புதிய வழித்தடத்துக்கு எமது நாட்டை கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், சட்டத்துக்கு அச்சப்பட வேண்டும், சட்டத்துக்கு அடிபணியாத எவரும் இருக்க முடியாது. என்ன அதிகாரம் இருந்தாலும், எந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அவை எவற்றுக்கும் அச்சப்பட தேவையில்லை. எமது நாட்டை நாம் பரிமாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டும். சட்டத்தின் விசாரணையின் போது யாராவது ஒருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு வாக்குமூலம் பெறுவதை ஒரு அழிவுக்குரிய விடயமாக எமது நாட்டில் பிம்பத்தை தோற்றுவித்திருக்கின்றார்கள். யாரும் சட்டத்துக்கு மேலாக இல்லை, ஆனால் இவ்வாறான கலாச்சாரத்தை உருவாக்க சமூகத்தில் முயற்சி ஒன்று உள்ளது. நாம் புதிய சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும். சட்டம் ஒருபோதும் நியாயமற்ற வகையிலும் பழிவாங்கும் நோக்கத்திலும் குரோதத்திலும் அமல்படுத்தப்பட மாட்டாது. சட்டம் நியாயமாக அமலாகும். சட்டம் நியாயமாக அமலாகாத இடம் இருப்பின் எமக்கு கூறுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைக்கமைய வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2013 ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது குறித்த நிறுவனம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கொல்லுப்பட்டி பகுதியில் வீடு ஒன்றில் உயிரிழந்திருந்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவன முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உள்ளிட்ட சிலருக்கு எதிராக இச்சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சசீந்திர ராஜபக்ச, சமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவி ஆகியோர் இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக உள்ளனர். மார்ச் 19 தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. அதன்போது ஏபஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தை கபில சந்திரசேன என்பவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் விமான சேவை அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வழங்கியதாக சுட்டிக்காட்டப்பட்டது. 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 சந்தர்ப்பங்களில் மொத்தம் 60 மில்லியன் ரூபாய் வெளியேற்ற வீட்டில் வைத்தும் கால்டன் வீட்டில் வைத்தும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக கபில சந்திரசேன வாக்குமூலம் அளித்திருந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகத்தின் அச்சுறுத்தலின் பேரில் தாம் வாக்குமூலம் அளித்ததாக கபில சந்திரசேன தெரிவித்திருந்தார். இதேவேளை கடந்த 5 தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கடந்த 30 தேதி அனுப்பிய அழைப்பாணைக்கமைய இது தொடர்பான வாக்குமூலம் பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மே 12 தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துள்ளதாக அவ்வாணைக்குழு மன்றில் குறிப்பிட்டது. அதற்கமையவே மஹிந்த ராஜபக்ச இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தார். இதனுடன் முன்னாள் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சாட்சி விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. கபில சந்திரசேனவின் சடலம் அண்மையில் கொல்லுப்பட்டியுள்ள வீடு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. குறித்த வீடு கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் வீடு எனவும் அவரது சகோதரி பிரியங்கா அனுஷ்கா விஜயநாயக்க மற்றும் அவரது கணவர் அரவிந்தடி சில்வா ஆகியோர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளித்தனர். கபில சந்திரசேன உயிரிழந்த சந்தர்ப்பத்தில் அணிந்திருந்த ஆடை உள்ளிட்ட வழக்கு பொருட்களை அரசு பகுப்பாய்வுக்கு அனுப்புவதற்கு கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் காணப்பட்ட தனியார் வங்கி ஒன்றின் வங்கி அட்டையை விசாரணைகள் நிறைவடையும் வரை செலுபடியற்றதாக்குமாறு முன்வைத்த கோரிக்கைக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டைக்குரிய தொலைபேசி இலக்கத்துக்குரிய தகவல்களை பெற்றுக் கொள்ளவும் போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொல் அவரது முகம் என்பதால் சடலத்தை கொண்டு அதனை திறப்பதற்கு முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை எனவும் தொலைபேசி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு அதன் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளனர். மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 14 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள காற்றழுத்த தாழ்வு வளையத்தினால் தொடர்ந்து 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்தமையினால் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மண்சார்பு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. இலங்கைக்கு தென்மேற்காக நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு வளையம் நாட்டின் அண்மித்த கடற்பிரதேசத்தில் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் தாக்கத்தினால் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் ஒரு சில தினங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழையினால் ஆறுகளின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்துள்ளது. மகாபலி, களனி, கழுகங்கை, வளவ, நில்வளா கங்கை மற்றும் கிரிந்து ஓயா, தெதுரு ஓயா மற்றும் அத்தனகல்ல ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டமும் துரிதமாக அதிகரித்துள்ளமையினால் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்தோடு 16 பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் மத்திய அளவிலான 10 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாட்டின் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வகம் தெரிவித்துள்ளது. அதிக மழை காரணமாக புத்தலைநகரின் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அதன் காரணமாக வெள்ளவாய மொனராகலை வீதியின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. ராகல லியன்வாவல மெரிகோல்டு உள்ளிட்ட தோட்டப்புறங்களை அண்மித்த பிரதேசத்தில் நேற்றைய தினம் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதனையடுத்து ஆத்தாவள நீர்த்தேக்கம் அதிகளவு நீரை வெளியேற்றுகின்றமையினால் ரெகில்லகஸ்கட வளப்பன பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. எல்ல ராவண நீர்வீழ்ச்சியின் நீர் கொள்ளளவும் அதிகரித்துள்ளது. நீர்வீழ்ச்சிக்கு நீரேந்தும் பகுதிகளில் பெய்யும் அதிக மழை காரணமாக நீரின் கொள்ளளவு அதிகரித்துள்ளமையினால் நீர்வீழ்ச்சியை பார்வையிட வருகை தருவோர் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் நீராடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மேல் சப்ரகமுக வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலுள்ளும் திருகோணமலை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யும். குறித்த நிலை காரணமாக கடற்பிரதேசங்களில் அலையின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் 3 பகுதியின் 2 கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ரம்புக்கணையிலிருந்து கலகதிர வரை குறித்த பகுதி அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி 7 பொதிகளின் கீழ் நிர்மாணிப்பதற்கு உரிய ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. மத்திய அதிவேக வீதியின் ரம்புக்கணையிலிருந்து கலகதிர வரை நிர்மாணிப்பதற்கு தகமையுடைய உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு போட்டித்தன்மை மிக்க கொள்வனவு நடைமுறையின் ஊடாக அரசு நிதியை பயன்படுத்தி 7 ஒப்பந்த பொதிகளின் கீழ் கேள்வி மனு கோரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உயர்ந்த மட்டத்தில் நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளுக்கமைய உரிய ஒப்பந்தக்காரர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. பெறுமதி சேறு வரியற்ற நிதி தொகைக்கு குறித்த செயற்பாட்டை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பெலாரஸ் ராஜ்யங்களுக்கு இடையில் விமான சேவை, உயர்கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. வெளி விவகார அமைச்சரின் 3 பெலாரஸ் ராஜ்யத்தின் உத்தியோகபூர்வ விஜயத்துக்கிடையே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவுள்ளன. குஷ் மற்றும் ஹசிஸ் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்தபோது கைது செய்யப்பட்ட காவி உடைத்தார்கள் 22 பேரை எதிர்வரும் 26 தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. போலீஸ் போதைப் பொருள் பணியகத்துக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் குறித்த காவி உடைத்தார்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளிலிருந்து 110 கிலோகிராமுக்கும் அதிக குஸ் மற்றும் ஹசிஸ் ரக போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. ஒவ்வொரு காவி உடைத்தாரியின் பயணப் பொதியிலும் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த காவி உடைத்தார்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளே கற்றுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான போதைப் பொருள் தொகையாகும். இவர்கள் தாய்லாந்துக்கு சென்று பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் அவர்களின் கையடக்க தொலைபேசியில் இருந்த நிலையில் போலீஸ் போதைப் பொருள் பணியக அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த காவி உடைத்தார்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி கிடைத்தது. அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் அவர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 3 இன்று முதல் சுயாதீன உறுப்பினர்களாக செயற்பட தீர்மானித்துள்ளனர். பொது எதிரணியில் எவ்வித ஒற்றுமையும் இல்லை என்பதால் தாம் இத்தீர்மானத்தை எடுத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை கொழும்பு மாநகர சபை மேயர் திருமதி ராய் கெலி பல்தசார் தலைமையில் கொழும்பு மாநகர சபை கூடிய போது பொது எதிரணி உறுப்பினர்கள் 3 விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்தனர். சுயேட்சை குழு 1 தலைவர் உசேன் மன்சில், தேசிய மக்கள் கட்சி உறுப்பினர் இந்திக சஞ்சீவ, ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சுனந்த பத்திரன் ஆகியோர் இவ்வாறு இன்று முதல் சுயாதீன உறுப்பினராக செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: வீட்டிலிருந்து தமது கடமைகளை முன்னெடுத்தல், எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தல் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்க யுத்தம் இன்னும் நிறைவடையவில்லை என்பதால் பிரச்சினைக்குரிய நிலைமைகளை முகாமைத்துவம் செய்வதற்காகவே பிரதமர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மத்திய கிழக்கு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதனால் உலக அளவில் எரிபொருள் விலை அதிகரித்து வருகிறது. இதற்கு முகம் கொடுக்க வீட்டிலிருந்து பணி செய்தலை மீள ஆரம்பிக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வெளிநாட்டு பயணங்களை மட்டுப்படுத்துமாறும் தங்கம் கொள்வனவு செய்வதை குறைத்துக் கொள்ளுமாறும் மோடி இந்திய மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று காலப்பகுதியை நினைவூட்டும் இந்த கட்டுப்பாடுகள் இந்தியாவில் எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதோடு அந்நிய சிராவணியை மீதப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் எனவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசபக்தி என்பது எல்லையிலிருந்து தமது உயிரை கொடுப்பது மாத்திரமன்றி பொறுப்புடன் வாழ்தல் மற்றும் நாளாந்த வாழ்க்கையில் தேசத்துக்கான கடமையை நிறைவேற்றுதலும் ஆகும் என இந்திய பிரதமர் அந்நாட்டு மக்களுக்கான விசேட உரையில் வலியுறுத்தியுள்ளார். பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தி எரிபொருளை பாதுகாக்க ஒன்றிணையுமாறும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 717 மதுபான சாலைகளை உடனடியாக மூடுவதற்கு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் இந்த பாரிய நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் 276 மதுபான சாலைகள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் 186 மதுபான சாலைகள் மற்றும் பஸ் நிலையங்களுக்கு அருகில் 255 மதுபான சாலைகளை மூட அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இலங்கை மற்றும் நியூசிலாந்து மகளிர் ஏ அணிகளுக்கிடையிலான முதலாவது உத்தியோகவற்ற மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தம்புளையில் நடைபெற்றது. மழை காரணமாக 42 ஓவர்களுடன் கைவிடப்பட்டது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை மகளிர் ஏ அணி 42 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது. உபாதை காரணமாக 3 மாதங்களாக ஓய்வு பெற்று வந்த விஸ்மி குணரட்னவுக்கு துடுப்பாட்ட திறமையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏ அணியில் விளையாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் 23 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். சஞ்சனா காவிந்தி 45 ஓட்டங்களையும், சுமுது நிசன்சலா 50 ஓட்டங்களையும், தேவிமி ஹங்கா 32 ஓட்டங்களையும், லிமன்சா திலகரட்ன ஆட்டம் இழக்காமல் 21 ஓட்டங்களையும் பெற்று துடுப்பாட்டத்தில் பிரகாசித்தனர். இலங்கை ஏ அணிக்கு 34 ஓட்டங்கள் உதிரிகளாக கிடைத்தது. பந்துவீச்சில் கைலி நைட் 35 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 2 அணிகளுக்கும் இடையிலான 2வது உத்தியோகப்பற்ற மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இதே மைதானத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இதேவேளை IPL போட்டியின் 56வது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கிடையில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: சட்டத்துக்கு மேலாக எவரும் இல்லை, அதிகாரம் பணம் அரசியல் தொடர்புகள் கவனித்துக் கொள்ளப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. 2 மணித்தியாளங்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்த மகிந்த. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உக்கிரம், அடைமழை, வான் பாய ஆரம்பித்த நீர்த்தேக்கங்கள், மண்சரிவு அபாய எச்சரிக்கை. ஐஸ் மற்றும் கோஸ்ராக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட தேரர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில். சுயாதீன உறுப்பினர்களாக மாறிய கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர். எரிபொருள் நெருக்கடி உக்கிரம் அடக்கையில் வீடுகளில் இருந்தே தொழிலாற்றுமாறு இந்தியர்களிடம் மோடி கோரிக்கை. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: நிமிர்ந்த நடை.

0: நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி இலத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள், அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 2, 15, 49, 52. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 2, 15, 49, 52. சுப பரிசு ரூபா 650 லட்சம், சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபா 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபா 75,17,960 ஆகும். அடுத்த சுப பரிசு பகுதி ரூபா 654 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான கரணியில் அத்த கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் லொத்தர்களை நீங்களும் இன்றைய கோல் வன்பு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 30, 34, 43, 55. மீண்டும் ஒரு முறை, ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 30, 34, 43, 55. ரூபா 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சுப பரிசு ரூபா 30 லட்சம், சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபா 1,74,48,440 ஆகும். அடுத்த சுப பரிசு பகுதி ரூபா 33 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 2, 18, 41, 74. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 2, 18, 41, 74. சூப்பர் கேஸ் சீட்டெழுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 22, 36, 5. மீண்டும் ஒரு முறை, 2, 2, 3, 6, 5. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,238 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபா 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபா 67,19,680 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 1,241 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளநீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 10, 34, 47, 78. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 10, 34, 47, 78. லக்கி சான்ஸ் சீட்டெழுப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 0, 1, 7, 7. மீண்டும் ஒரு முறை, 3, 0, 1, 7, 7. சூப்பர் பரிசு ரூபாய் 560 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,49,560 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 562 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 19, 21, 52, 63. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 19, 21, 52, 63. சுப்பர் இலக்கம் 9. மீண்டும் ஒரு முறை, சுப்பர் இலக்கம் 9. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பகுதி ரூபாய் 2,640 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபா 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பகுதிகள் வெல்லப்படவில்லை. ரூபா 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பகுதிகள் வெல்லப்படவில்லை. ரூபா 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,15,60,520 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பகுதி ரூபாய் 2,649 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபரிதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 2, 4, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 7, 9, 5, 2, 4, 8. சூப்பர் பரிசு ரூபாய் 282 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,79,400 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பகுதி ரூபாய் 283 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சுபரிதன சம்பத லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 5, 2, 4, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 5, 2, 4, 8. ரூபாய், 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது, 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 63,240 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்திடுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 3, 8, 29. மீண்டும் ஒரு முறை 3, 8, 29. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 38,72,280 ஆகும். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான ஊதா நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல்

102.6 இன்றைய நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: வேறு லெவலான இடைக்கால பாடல்களோடு மறுபடியும் வந்துட்டோம். நாங்கள் நியூஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்காக இந்த செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் தாரத்துக்காக இன்னும் ஒரு மணித்தாலம் இருக்கிறது. இந்த மணித்தாலத்துக்கு இன்னொரு அரை மணித்தாலம் இருக்குது, அதை முடிச்சு இன்னும் ஒன்றரை மணித்தாலம் மொத்தமாக இந்த ஒன்றரை மணித்தாலம் உங்களுக்காக நல்ல பாடல்களை தந்துக்கிட்டே இருக்க போகின்றோம்.
1: மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் 9 மணி வரைக்குமே நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி 0712-775-0301-2-775-0111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும்.
0: பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? யார் பேசுறீங்க? மோகன். எப்படி இருக்கீங்க மோகன்?
2: சொல்லுவோம்
0: சொல்லுவோம்.
2: குடும்பம்
1: நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்ட மிக தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
2: சரி,
1: நன்றி.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் கேட்ட பாடல நான் கட்டாயம் தருவோம். போக போக போக இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
0: நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் மோகன்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஏழு ஸ்வரங்களுக்குள்

0: சூப்பரான பாடலோடு இந்த மனச்சாலம் மரமா இருக்கிறது. வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க, அதுலயும் செவ்வாய் ராகங்கள் தரக்கூடிய வசந்தம் எக்ஸ்பிரஸ் என்ற தினம் நாள் முழுவதும் உங்களுக்காக இடைக்கால பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே இந்த மனத்தியாலத்திலையும் மனதுக்கிதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0301-75-0-0-3-0-1-1-2-0-1-3-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2-0-1-1-2
0: வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். இதுவரைக்கும்
0: வணக்கம்.
1: யாருது?
0: ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க.
1: சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: சமையல் எல்லாம் முடிவு சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாடை என் பிள்ளைகளை கொடுத்து விட்டு பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். வசந்தத்தில்
0: சூப்பர். யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித், ரஜித், மகள் மதுசாலினிக்காகவும், மகாராஷ்டிர தனலட்சுமி, பரிசுத்துறை அருள்மொழி, பனாரிப்பாளர் உங்கள் இருவருக்காக உங்கள் அன்புக்கினிய பாடலை தருங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. I love.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு நாங்களும் தந்து கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி நிறைய பேர் எங்களோட அப்படியே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாசிப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபேஸ்புக்குமாக எங்களுடைய சொந்தங்களை இணைத்துக் கொள்ற நேரம். யாரெல்லாம் வந்திருக்காங்க ஆனந்தி?
1: ஹாய் சிவா அண்ணா, ஆனந்தி அக்கா, இரவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இருவருக்கும் இதமான இரவு நேர வணக்கங்கள் என்று சொல்லி மீன்பிடி கந்தையிலிருந்து பாடல்களோடு பிரசாந்த் இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு.
0: ஓகே, அது மாதிரி அகிலன் தம்பிராசா வந்திருக்காங்க வணக்கங்களோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. அதே மாதிரி வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினோதன் வினோவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க.
1: இவர்கள் இனி யாரையும் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு சுப்ரான பாடல் வருது. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு கூட சொல்லலாம்.
0: அப்படி போடுங்க, கேப்போம்.
1: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக
0: டக்குன்னு சாத்திக்கலாம்.

0: சூப்பரான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு.
1: நீரமிரவு 8:30.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
4: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
0: நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் மோகன்.

0: இன்றைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. அதுலயும் இன்றைய தினம் செவ்வாய் ராகங்கள் தரக்கூடிய இதமான பாடல்களோடு வசந்தம் எக்ஸ்பிரஸ் சும்மா சூப்பராக பயணித்துக் கொண்டிருக்கிறது.
3: இப்போது நம்மளோட பேசுறதுக்காக இறுதி நேரா அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். யார் இது?
4: அக்கா, அண்ணா, இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? யார் பேசுறீங்க?
4: சொல்லுங்க. தங்கச்சி குடும்பத்துக்காகவும் வசந்த சொந்தங்கள் மற்ற எங்கள் இடத்தில் இருக்கும் உங்கள் அனைவர்களுக்காகவும் நல்ல பாடல்கள் ஒளிபரப்புங்க.
2: ஓகே, நன்றி.
3: நன்றி.
4: ஓகே, நான் ஓகே.
2: ஓகே.

0: மெருகான வரிகள்.
1: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரி எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்.

0: அளிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். உள்ள நேரம் முடிந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்தும் வசந்த நிலாவோடு கலையத்தில் டிலக்ஷன் விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜய் ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமன் ஓங்காரமூர்த்தி. வணக்கம் நேர்களை, தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள்.

நன்றி சிவா மற்றும் ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரப்பொழுது வணக்கம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகரப் போகின்றது. நேரம் சரியாகிறது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. செவ்வாய் ரகங்கள் அப்படின்னு சொன்னாலே இடைக்கால பாடல்களுடைய ஒரு உன்னதமான ஒரு கோர்வை. இன்றைய நாள் முழுவதும் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ரகங்கள் நகர்ந்தது. இந்த மலத்தியாலத்திலிருந்து 12 மணி வரைக்கும் இனிமையான பாடல்களோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகரப்போகின்றது. தொடர்ச்சியாக நிகழும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசியிருக்கும் 0112-7-75-001 அல்லது 0112-7-75-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. இடைக்கால பாடல்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றைய காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. இடைக்காலம் அப்படின்னு சொன்னால 1980 காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் எல்லாருக்குமே குறிப்பாக ஒரு நினைவுகள் கட்டாயம் இருக்கும். சில பாடல்களை கேட்கும் பொழுது சில நினைவுகள் கட்டாயமாக நெஞ்சில் அப்படியே நெஞ்சோரத்தில் வழி செல்லும். அந்த மாதிரி பாடல்களுக்கு ஏற்ற உங்களுடைய நினைவுகள் காணப்படுமாக இருந்தால் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நேய சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: அன்பான இரவு பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேரி. எப்படி இருக்கீங்க மேரி?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டாச்சுமா? நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டுக்கிட்டே தான்
0: கேட்டேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பிடித்திருந்ததா?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: இந்த இடைக்காலத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நினைவு, இன்றும் கூட இடைக்கால பாடல்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய மனதவரம் வந்து செல்லக்கூடிய நினைவு என்றால் என்ன நினைவு அது?
1: நிறைய இருக்கு.
0: ஏதாவது ஒன்று சொல்ல முடியாதா?
1: எனக்கு ஒரு பாடு தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல போக்களில் வண்ணம் கொண்ட பிறந்த மகளே என் மகளே.
0: பிறந்த மகளே என் மகளே. தொழிற்சி நிகழ்ச்சி கட்டிடையே இனிமையான பாடல்களை காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு கேட்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: கணவர் போல்காவும் மகள் அனுஷா மற்றும் உங்களுக்காகவும் வசந்தத்துக்கு அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்போம்.
0: அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாகிறது. 9:08 நிமிடம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

0: காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:26 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:26 நிமிடம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0312-775-0013 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தில் அதனை இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அழைப்பினுடாக ஒரு நேய சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் வடிவேலையா, நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன். இந்த அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் அது செவ்வாய் ராகங்கள் எல்லாம் அருமையான பாடலை நானும் கேட்டு ரசித்துக் கொண்டு எமது இல்லத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: ரொம்ப ரொம்ப நல்லது ஐயா. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு அநேகமாக நிறைய பாடல்கள் இருக்கின்றன. இடைக்கால பாடல்களில் இடையென்று குறிப்பிடுவதை விட நிறைய பாடல்கள் இருக்கின்றன. எல்லா பாடல்களுமே இந்த இடைக்கால பாடல்கள் என்றும் காலத்தால் அழியாத பாடல்களாகத்தான் இருக்கும். அனைத்துமே மனதுக்கு பிடித்த பாடல்கள் தான்.
0: ஓகே, நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: இந்த பாடலை இப்போது நிகழ்ச்சியை சிறப்பாக தயாரித்து அழுது கொண்டு உங்களோடு இப்போது எமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டு திருகோணமலை பாலை யூடியூப் தேவமலரையும் பருத்தித்துறை அருண்மொழியையும் நலத்துறை கிரியுள்ள ராஜலட்சுமி இணைத்துக் கொண்டு ஒரு இனிய பாடலை தாருங்கள். வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல். நேரம் சரியாக 9:25.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

மேற்கு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தம் FM காற்றின் நாடு முழுவதும் 102.6

நற்றினை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 9:43 ஆகி கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இணக்கம் 0712-7750-0 அல்லது 0712-7750-1111 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது ஃபேஸ்புக் சொந்தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலூ, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி ஸ்டீவன் டெய்லர் ஸ்டீவன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி ஆறுமுகம் ரமேஷ் பார்வதி நிஷாந்தன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான இனிமையான இரவு பொழுது வணக்கம் அண்ணா. அம்மா தவமணி, தயாளினி, பன்குடாவளி அழகுசுந்தரம் ஐயா, செங்கலடி ஸ்ரீமுருகன், செங்கலடி குமார், கல்லடி முகத்துவாரம் பூவேந்திரன், அண்ணவியா திருக்கோயில், தவராச்சா, ஏராவூர் கந்தைய சுதர்ஷன், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவனல்லிலிருந்து நிஷா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிமையான இழப்பொழுது வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி மாளிகாவதி சந்திரா வக்குஷன் சொப்பில் இருந்த மணிவண்ணன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் தம்பி, அன்பான இழப்பொழுது வணக்கம். ஆரம்ப பாடலிலிருந்து அனைத்து பாடல்களும் ரொம்ப அருமை. நான் மாத்தலை வாரிய போலிலிருந்து நீலமிகம் தேவி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இனிமையான இழப்பொழுது வணக்கம். லிந்துள்ளிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் டிலுக்ஷன், இரவு பொழுது வணக்கம். நாலு நிகழ்ச்சியோடு பாடல்கள் அருமை என்று சொல்லி மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலி வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இனிமையான பாடல்கள் என்று ரமேஷ்கன் ஜெயசீலன் அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் தாசன் பிரியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, தயனிகளை இழுக்கு தண்ணி உதயா, அம்மா மற்றும் அண்ணா, அம்மம்மா, அக்கா, எங்களுக்காக இனிமையான நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் என்று சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியோடு என்று. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நானும் நிகழ்ச்சியோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. இடைக்கால பாடல் என்றாலும் சில நினைவுகளை சுமந்து கொண்டு வரக்கூடிய பாடல்கள். இன்றும் கூட இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி வெல்லவத்தி ராஜகுமார் பாலா மற்றும் கேரோலினா ஆகாஷ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் டிலு, ஐ எம் ரோஷினி ஃப்ரம் சம்மந்துரை. என்னவனே இரவின் நிலவு வெளிச்சம், அமைதி தரும் இனிமையான காற்று, மின்மெனுக்கும் நட்சத்திரங்கள், மின்மெனுக்கும் நட்சத்திர கூட்டம், என் உள்ளம் நிறைய உன் நினைவு, யாரும் மற்ற தனிமை, ஒரு பேனாவும் காகிதமும் போதுமாக, நான் உன் மேல் கொண்ட காதலை கவிதையாக வர்ணிக்க. என்னவனே இரவின் நிலவு வெளிச்சம், அமைதி தரும் இனிமையான காற்று, மின்மெனுக்கும் நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள், என் உள்ளம் நிறைய உன்னுடைய நினைவுகள் மட்டுமே, யாரும் இல்லாத இந்த தனிமையில் என்னோடு சேர்த்து பேனாவும் காகிதமும் இருக்கின்றது. உன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள பேனாவும் காகிதமும் போதுமா என்று தெரியவில்லை. உன் மேல் கொண்ட காதல் கவிதையாக வர்ணிக்க இந்த காகிதங்களும் பேனமையும் போதுமா என்று தெரியவில்லை. என்னவனுக்காக நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரோஷினி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் நல்ல நிகழ்ச்சியோடு விசாவளி பேண்டோட்டிஸ்டில இருந்து உதயா மற்றும் மனைவி சந்திரிகா, பிள்ளைகள் மினுஷா, பிரவீன், தனு, அப்பா கணபதி பிள்ளை, தனேகலை உடுபாகை சேர்ந்த தம்பி சந்திரமோகன், எங்களுக்கும் இனிமையான பாடலை தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடை

0: மஞ்சளை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான இடைக்கால பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 10:05 ஆகி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0013 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகான இழா பொழுதில் அழைப்பினூடாக உடனே சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: அன்பான வணக்கம். சொல்லிபுரத்தில் இருந்து சாந்தா. வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ஓம் அண்ணா, நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்களண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: ரொம்ப நன்றி சாந்தா. சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டேன்மா. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒழுக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: வசந்த நேர அனைவருக்கா அண்ணா, உங்களுக்கு பாட்டு தெரியுங்களோ?
0: என்ன பாடல்?
1: எனக்கு அந்த ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அந்த பாடல் தாங்க அண்ணா.
0: அந்த பாடல் தருவதற்கு நானும் முயற்சி பண்றேனம்மா. நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி அழைப்பினுடைய முறையில் சொந்தம் வணக்கம். வணக்கம்.
2: நான் முகமது கலைகிறேன், திஹாரில் இருந்து.
0: வணக்கம் முகமது, எப்படி இருக்கீங்க முகமது?
2: நான் இருந்து நல்லா சுகமா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா?
2: ஓ, சாப்பிட்டேன்.
0: முகமதுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்ன பாடல்?
2: மேரேஜ் என்ற.
0: அது இடைக்கால பாடலா?
2: எனக்கு பிடித்த பாடல் அதுதான்.
0: இடைக்கால பாடல்
2: இல்லாம பிடித்த பாடல் தம்பி படத்துல இருந்து குயிலப்பிடிச்சி.
0: இனிமையான பாடல். நன்றி. ஒழுக்க வைக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: அனைத்து நேர்காகவும்
0: அனைத்து சொந்தங்களையும் எடுத்துக்கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல். நேரம் சரியாகிறது 10:08.

0: சொல்லி வசந்தத்தின் வசந்த நிலவு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 10:33 ஆகிக்கொண்டிருக்கின்றது. அழகான இராப்பொழுதில் இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. நேரம் சரியாக 10:33 தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112-7175-0301 அல்லது 0112-7175-111 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக நீங்களும் வலைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக உடைய சொந்தம் வணக்கம்.
1: ஒலிக்கவிருக்கும்
0: பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: சசிதரன், சசியலா, ரஜிதா, ஜஸ்மின், பவித்ரா, பைசா, அன்பானாதி, பலரும் உலகம் வசந்தோரம் எங்களுக்காக கேட்போம்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களை இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். வலைப்பினுடாக இன்னும் சொந்தம் வணக்கம்.
2: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: அன்பான இரா பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் தப்புமார் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வணக்கம் வசந்தகுமார். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் படிச்சிருக்கா?
2: ரொம்ப அருமையான பாடல்கள். நீங்கள் வந்த வேற லெவல் தானே பாடல் எல்லாம்.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றிகள்.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: அடுத்த பாடலை கேட்பதற்காக வழிபடை செல்வராம், ஓபிடி 500 வீட்டுக்கு சுரேன், நலன்குமார் மற்றும் குப்பரைகள், ராஜ்குமார், அருள்மொழி, அம்பம்பிட்டி, ராசையா, தலைவர்கள், கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், சார் பாதுகி, சின்ன தம்பி, மும்தாஜ் பேகம், ராஜமாணிக்க ராஜேந்திரன், நீர்கொண்டு சாம்குமார், வத்தலாயா கண்ணு, கொச்சிக்கடை ஈடன், இவர்களுக்காக கேட்போம்.
0: அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. நேரம் சரியாக 10:34 நிமிடம்.

0: 2.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் அமெரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:05 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பவுமே அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் இந்த காதலுக்கு. ஆனால் இந்த காதல் எங்களுடைய அந்த வலி எப்பவுமே புரிஞ்சிக்காதில்ல. ஸோ எல்லாருக்குமே இந்த காதல் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகமான வலி இருக்கும். வழி கடந்த இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0712-775-0112 அல்லது 0712-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் மலைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக ஒரு நிலைய சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் அசீம். எப்படி இருக்கீங்க அசீம்?
1: வாழ்த்துக்கள் அண்ணா.
0: ரொம்ப நன்றி அசீம்.
1: ஆரம்ப பாடல்ல இருந்து இப்ப போன பாடல் வரைக்கும் நல்ல பாடல்கள் அண்ணா. நீங்க ஒவ்வொரு பாடல்கள் நல்லா தேடி தேடி போட்டுருங்க அண்ணா. உங்களுக்கு நன்றி அண்ணா.
0: ரொம்ப சந்தோஷம் அசீம். தொடர்ச்சியா இன்னும் இனிமையான பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் அண்ணா எனக்கு ஒரு பாடல் வேணும் அண்ணா.
0: அனைத்து பாடல்களுமே நல்ல பாடல்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு பாடல் கேக்குறீங்க.
1: ஒவ்வொரு கிழமே தருவீங்க. நான் கேட்டா அது மாதிரி கேட்டேன் அண்ணா.
0: பார்க்கலாம் என்ன பாடல்.
1: வாழ்க்கையே ஒரு வேஷம், பாசம் என்ன நேசம் என்ன ஒரு பாட்டு பாட்டோண்டிக்க அண்ணா.
0: தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கட்டுட்டே இருங்க. அந்த பாடல் சொல்வதற்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி.
1: அந்த பாடல ரெண்டு மூணு நாளா கேட்கவே இல்லை.
0: ஓகே, தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருங்க. ட்ரை பண்றேன். நன்றி அண்ணா. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அழைப்பினுடாக இன்னும் நெய்ய சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாக இரவு 11:08.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்சங்கங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0712-775-0012 அல்லது 0712-775-1112 நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம். டிலோ நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லி சப்புகள் கந்த பெரிய குறியாளி வசந்தகுமார் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு எங்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி கருங்காலிச்சோலை மில்டன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. செவ்வாய் ரகம் நிகழ்ச்சி அனைத்து பாடல்களும் சூப்பர் என்று சொல்லி எனக்காகவும் ஒரு இனிமையான பாடல் என்று வாகனையிலிருந்து அருண் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொதுவிலிருந்து பாடகு சியா அன்பான வணக்கம் சொல்லி, கொஸ்லாந்தை கிருஷ்ணகாந்தி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் அழைத்த நிகழ்ச்சி சொந்தங்களை இணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு இனிமையான பாடல்கள்

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: ஜூலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:45 நிமிடமாக தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைகவனி தொலைபேசி இருக்கும் 0312-775-1112 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக ஒரு நேய சொந்தம். ஹலோ வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? சுகம் அருள் மொழி, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மிகவும் ஒளித்து வந்த பாடல்கள் மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: அந்த பாட்டு நல்ல விருப்பம், நல்ல அருமையான பாடல்.
0: ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப நன்றி அம்மா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: நன்றி.
0: வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். வலைப்பில் இன்னும் ஒரு சொந்தம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
2: முத்துசாமி.
0: முத்துசாமி, வணக்கம். முத்துசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
2: பாடல்களை
0: வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாகிறது. 11:48 நிமிடம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்தர்களாவோடு இணைந்து இருக்கின்றோம். ஒழிக்கும் பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஒழிக்கும் பாடலோடு நாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாடு என்று உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டெலிவிஷன். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

Sangam FM, Breath of Tamil.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண், அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டானா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்களுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 13 திகதி. காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடிய நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறோம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கூட பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கு 0123275001 கதை போல 0123275111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

நூற்றி இரண்டு சுமார் வரிசையில் வசந்தத்தின் விடுகள் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்று தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஸ்ரூபி செல்வி குறிஞ்சாங்கனி அசுர்தேன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. நோஜகான் அன்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியையும் நிகழ்ச்சி வந்து கொள்ளுங்கள் சொல்லி அன்புடன் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடனும் வளமுடனும் அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அக்கா. நானும் நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடும் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி பிளட்கோப்பிட்டியம் கழுப்பானையிலிருந்து விஜயகாந்த் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் தேமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் வசந்த முறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரூபி மற்றும் அன்பான கால நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மயிலம்பாவையிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான கால நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நாள் யாவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ஆரையபதியிலிருந்து ரத்தினராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.